நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 14 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய எலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5:51.

0: நாம் படும் துன்பத்தையும் நம்முடைய மெலிவையும் தாமாகவே அறியாதவர்க்கு அவற்றை வெளிப்படுத்தி விடக்கூடாது. இவ்வாறு செய்தால் பகைவரின் செருக்கு தன்னாலேயே அழியும். குறள் எண் 877 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
1: நோவர்க்கனுந்தது அறியார்க்கு மேவர்க்கமென்மை பகைவர் அகத்து.
0: நாம் படும் துன்பத்தையும் நம்முடைய மெலிவையும் தாமாகவே அறியாதவர்க்கு அவற்றை வெளிப்படுத்தி விடக்கூடாது. இவ்வாறு செய்தால் பகைவரின் செருக்கு தன்னாலேயே அழியும். குறள் எண் 877 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு. இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தமிழமுதம் வழங்குகிறார் ரா மோகனசுந்தரம் அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், திரையிசை உங்கள் கவனத்திற்கு பகுதியில் முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் யோகா பயிற்றுநர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். இவை அனைத்தும் புத்தம் புது காலையில். காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்கள் உடன் பாடியுள்ளார். நேதி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்ல வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரலில் எஸ் சாயி ரக்ஷித் அவர்களின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம்.

0: யோகா பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கனிந்த வாழ்வில். 2:15 திரையின் காலம், 2:40 இசைப்பயிற்சியில் ஜோதிஸ்வரூபிணி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல். ஜோதிஸ்வரூபிணி ராகம் கண்ட ஏகதாளத்தில் கற்றுத் தருகிறார் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி. நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை செய்தி சுருக்கத்திற்கு பின் தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே.
1: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: சென்னை மத்திய எல்லை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம். பிற்பகல் 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், மாலை 4 மணிக்கு தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, ஏ கே ஹுசைன், நாஞ்சில் பி ரேவதி, பி லக்ஷ்மி, டி சுமதிஸ்ரீ, எஸ் டி பத்மஸ்ரீ, கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் விஸ்வநாதபுரம் தனபால் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:30 கிராமிய தென்றலில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பி கருப்பையா குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. நேர்களே, மாலை 6:40 தரை வழி ஒலிபரப்பில் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மாலை 6:30 FM ரெயின்போவிலும், மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் 6:40 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் மாலை 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகாணம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகத்தில் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை, பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின்

0: Ethan Vaz has become India's 96th chess grandmaster after securing his third and final grandmaster nom at the Sarajevo GM mixed tournament in Bosnia and Herzegovina. In the FIFA World Cup, England defeated Panama 2-0 in their Group L match at New Jersey Stadium in the United States this morning. Jude Bellingham and Harry Kane scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கு மருந்து என்று நாலடியார் பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனிஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதிநூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அனையர், இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கு அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 780 கிலோஹெர்ட்ஸ் கும்பகோணம் பண்பலை வேலூர் பண்பலை வரிசைகளில் நேயர்கள் இப்போது கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:15.

வந்தோர் அலமர குளத்தடியில் அருள் நிறை மறியே என்று ஜெபித்தரும் என்ன. ஆரோக்கியம் தேடி வந்தோர் அலமர குளத்தடியில்.

நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 14 நாள்.

0: உழவர்களுக்கான செய்திகள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவதாகும். மண்ணின் வளத்திற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வதற்கும் அதிக அளவு இரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நிலச்சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்த உடனே மண்வளம் குறித்த விவரங்கள் பதிவிறக்கமாகி மொபைல் போனில் மின்னணு வடிவில் மண்வள அட்டை கிடைக்கும்.
2: பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%க்கு குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுக்களின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை, வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
2: கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது.
4: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக ஒரு ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வேப்பமுன்னாக்கு இடுதல் வேண்டும்.

0: பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். கம்பு, சோளம், மக்காச்சோளம் மற்றும் துவரையை ஊடுபயிராக பயிர் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ துளு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து மண்ணில் இடுவதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேப்ப இலைச்சாறு 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் விகிதம் தயாரித்து தெளிப்பதன் மூலம் இலையை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 35 மற்றும் 70 நாள் மேங்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும், 60 நாள் கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: விவசாயிகளே, ஆணைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளம் சிவப்பு நிறமாகவும், கொசுவை போல் சிறியதாகவும், நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்கள். நெற்பயிரில் ஆணைக்கொம்பன் ஈ தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்களில் அதிகம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயலில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது மாநிலச் செய்திகள்.
2: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார்.

0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனிமாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா, முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி.

சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழலை காக்க ஏராளமான எளிய வழிகள் உள்ளன. சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் எந்த பொருளையும் வேண்டாம் என்று உறுதிபட சொல்லும் மன உறுதி ஒவ்வொருவருக்கும் வேண்டும். பிளாஸ்டிக்கினால் ஆன பைகள், விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்க மாட்டேன் என்ற மன உறுதி இப்பொருட்களை சந்தையைப்படுத்தலை தவிர்க்கும். குளிர்பானங்கள், நீர், தேநீர், காஃபி ஆகியவற்றை பருகுவதற்கு பேப்பரால் ஆன கோப்பைகளை தரும்போது அவற்றை வாங்க மறுப்பதும் பருகுவதற்கு தரும் ஸ்ட்ராக்களை தவிர்ப்பதும் எளிய செயல், ஆனாலும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் அரிய வழி. ஒரு டீஷர்ட்டை உருவாக்க தேவையான பருத்தியை வளர்க்க 700 கேலன் தண்ணீர் தேவை என்பதை உணர்ந்தால் தேவைக்கு அதிகமானவற்றை வாங்க மாட்டேன் என்ற மனப்பக்குவம் உருவாகும். இதுபோல் தேவைக்கு அதிகமாக நாம் வாங்க விழையும் ஒவ்வொரு பொருளை பற்றியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற நோக்கில் ஒவ்வொருவரும் பார்த்து வாங்க ஆரம்பித்தால் விற்பனை சந்தையின் போக்கும் மாறும். ஒருவனின் நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளும் அண்டை அயலாரும் நட்பும் சுற்றமும் உத்வேகமடைந்து இப்படிப்பட்ட பழக்கங்களை மேற்கொள்வர். பேக்கிங் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஏராளமான காகிதத்தால் ஆன பொருட்கள் உள்ளிட்டவற்றை தவிர்க்க கூடுமான மட்டில் நமக்கு தேவையானவற்றை உள்ளூர் உற்பத்தியாளர்களிடமிருந்தே வாங்க வேண்டும். எந்த பொருளையும் உள்ளூர் உற்பத்தியாளர்களிடம் வாங்குவதும் செலவை குறைக்கும், உற்பத்தியாளர்களையும் ஊக்குவிக்கும், சுற்றுப்புற சூழலையும் மேம்படுத்தும். உடலுக்கு ஆனாலும் சரி, தோட்டத்திற்கு ஆனாலும் சரி, வயலுக்கு ஆனாலும் சரி, கெமிக்கல்களை, அதாவது வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும், இயலாவிடில் குறைக்க வேண்டும். அறிவியல் ஆய்வு தரும் தகவலின்படி ஒரு வாகனமாவது 4.6 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடை ஒரு வருடத்தில் வெளியேற்றுகிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் எவ்வளவு நச்சு வாயுவை வெளியேற்றி சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகிறது என்பதை எளிதில் ஊகித்து உணரலாம். அருகில் உள்ள இடங்களுக்கு நடந்து செல்லுதல், சைக்கிளை அதிகமாக பயன்படுத்துதல் ஆகியவை சுற்றுப்புற சூழலை மேம்படுத்த வல்ல எளிய வழிகளாகும். தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்தலை தவிர்ப்பது நீர்வளத்தை பாதுகாக்கும் ஒரு வழியாகும். ஒழுகும் குழாய்களை உடனடியாக பழுது பார்த்தல் வேண்டும். குழாயை திறந்துவிட்டு கொண்டே பல் துலக்குவது, பாத்திரம் தேய்ப்பது ஆகியவற்றை தவிர்த்தால் நீர் சேமிப்பு அதிகமாகும். சிந்தித்தால் சூழலை காக்க சிறப்பான வழிகள் தோன்றும் என்பதில் ஐயம் இல்லை.

இனி மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னைக்கு சுற்றுப்புறத்திற்குமான வானிலை அறிக்கை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 16.4 மில்லிமீட்டர். மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 38.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26.1 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 31.8 மில்லிமீட்டர். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வீசக்கூடும். வானிலை கேட்டீர்கள். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி.

0: புத்தம் புது காலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: உரிமை குரல்.
2: நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த கன்சியூமர் வந்து ஒரு லேடி, அண்ட் அவங்க வந்து ஷி இஸ் எம்ப்ளாய்டு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க அண்டு ஹஸ்பண்டும் எம்ப்ளாய்டு, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ், யூட்ரஸில் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் எடுக்கணும். யங் ஏஜ் தான், அரௌண்ட் 40, பட் வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால யூட்ரஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த டாக்டர் வந்து அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் தான், பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரெகுலராக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ரெகுலராக ஃபுல்லாக சர்ஜிக்கலாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பண்ணாமல் லேப்ரோஸ்கோபிக் மெத்தடில் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் ஒர்க்கும் ரெசியூம் பண்ண முடியும், ரொம்ப பெயின் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து ஓகே, சின்ன குழந்தைங்க இருக்குது, இவங்களோட வேலையும் வந்து ரொம்ப லீவெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தே ப்ரிஃபர் டு கோ ஃபார் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஃபீஸ் ஜாஸ்தியானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி யூட்ரஸ் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஒரு 2 to 3 days ஷி வாஸ் டிஸ்சார்ஜ். அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்கு, அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே வயிறு வலிக்குது என்னடான்னு பார்த்தா டாக்டர் கிட்ட பேசியிருக்காங்க, இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து வயிறு வலி ஜாஸ்தி ஆகிட்டே போயிருந்திருக்கு, ரொம்ப அன்பேரபிளாக போன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் அவங்கள. இதுக்கு நடுவில் வயிறு வீங்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் சிவியராக கண்டிஷன் ஆகுதுன்ன உடனே டாக்டர்ஸ் உடனே பயந்துட்டு அவங்கள உடனே ஃபுல்லாக தரோவாக எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கேனு அதெல்லாம் பார்த்துட்டு யூரோலஜிஸ்ட் ஏதோ வரவழைச்சிருக்காங்க. இவங்க அதுக்குள்ளே வந்து ஒரு செமி கொமட்டோ ஸ்டேஜில் போயிருக்காங்க, ஆக்சுவலா ஒரு மயக்க நிலையில போயிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு இது ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து இம்மிடியட்டா 100 சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவருக்கு பயங்கர ஷாக் போல இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்கன்னா, இல்ல இல்ல எமர்ஜென்சியான ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும், அதுக்கப்புறம் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓகேன்னு சைன் பண்ணியிருக்காரு. உடனே போயிட்டு அவங்களுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஆக்சுவலா வந்து ஃபுல் வயர் ஓபன் பண்ணி என்ன ஆயிருந்திருக்குன்னா, ப்ரீவியஸ் சர்ஜரியில வந்து அவங்களுக்கு அவங்களுடைய யூரித்ரா வந்து டேமேஜ் ஆயிருந்திருக்கு. அவங்க ப்ரீவியஸ் சர்ஜரி பண்ணும் போது ஏதோ எக்யூப்மெண்ட் பட்டு யூரித்ரா டேமேஜ் ஆனதுனால அவங்களுக்கு வந்து யூரின் வந்து வயத்தில் கலெக்ட் ஆகி அதுதான் வந்து காம்ப்ளிகேஷன், அந்த பெயின் அதெல்லாம் வந்துருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல் அகெயின் அவங்களுக்கு முதல்ல என்ன வந்து பண்ண வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்களோ அதை பண்ணும்படியாகி ஃபுல் வயரை ஓப்பன் பண்ணி அப்புறம் அந்த யூரித்ராவை வந்து ரிப்பேர் பண்ணி அந்த யூரோலஜிஸ்ட் அதுக்கு தான் கூப்பிட்டுருந்துருக்காங்க. அதை வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் 1 அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அவ்வளோ பெயின் அண்ட் அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சு அதுக்கப்புறமா தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அந்த டிஸ்சார்ஜ் டைத்துல பெஸ்ட் அதுதான் ஆக்சுவலா. என்னன்னா ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு திருப்பி அந்த சர்ஜரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு பில்லு, கிட்டத்தட்ட 5 lakhs வந்து ஒரு பில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, நீங்க பண்ண தப்புனால தானே இது திருப்பி 2nd time நடந்திருக்கு, நீங்க எப்படி நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாக்க, அதெல்லாம் இல்லை நீங்க பே பண்ணி தான் ஆகணும், வேணா அஸ் அ குட்வில் ஜெஸ்டர், ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கத்தின் இதுவா காரணமா நான் வேணா ஒரு நாங்க ஒரு 30,000 வேணா நாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், பட் நீங்க மிச்ச பணத்தை கட்டினாதான் நீங்க அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற வழியே இல்லாம அவங்க அந்த பணத்தை கட்டி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அட்வொகேட் யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணினது இது, அதனால எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், அதோட எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு அளவே இல்லை. அந்த டைம்ல வந்து ஹஸ்பண்டு குழந்தைங்க தனியா இருந்தது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு சரியா ஆயிரணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து பெயின் தட் ஷி வென்ட் த்ரூ அந்த பேஷண்ட், அண்ட் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்களுடைய அந்த வலி அது எல்லாத்துக்கும் வந்து நஷ்டஈடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒன்றும் பதிலே இல்லாமல் போயிட்டு, ஆனால் என்னன்னாக்கா அவங்க வந்து அவங்க கொடுத்த அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியிலேயே வந்து 2nd time

0: கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க, ப்ரீவியஸ் சர்ஜரியில் நடந்த அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால தான் இது நடந்தது அப்படிங்கிறது. ஸோ அதை பாயிண்ட்டாக வச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து கன்சியூமர் கமிஷனில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு வந்து அவங்களுக்கு கிடச்சிது. அது மாதிரி சில இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க, சில ஹாலிடே போவாங்க, ஹாலிடே ட்ரிப்ஸ் போகும்பொழுது அதில் வந்து சில ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ட்ராவல் ஏஜென்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ரூம்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த கன்சியூமருக்கு வந்து ரொம்ப நைட்மேராக ஆயிரும். அந்த மாதிரியான கண்டிஷன்லையும் திருப்பி வந்துட்டு டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க ப்ராமிஸ் பண்ண சர்வீசஸ் அவங்க கொடுக்கல, பட் அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான நஷ்ட ஈடு கிடைச்ச கேஸஸும் இருக்குது. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து முன் வரணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் சின்ன விஷயம்னா கூட நம்ம வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாம் அதோடைய டாக்ஸஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்தது தான் அந்த ப்ரைஸ். அதனால வந்து அதை தாண்டி நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2 ரூபா 3 ரூபானா கூட நம்ம அதை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கவே கூடாது. வி ஷுட் ஃபைட் பேக். நம்ம கேள்வி கேட்கணும், நாங்கள் எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்கணும். அண்ட் எம்ஆர்பிக்கு மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிஸோட பார்வைக்கு அந்த மாதிரியான கடைகளை நம்ம கொண்டு போகணும். அண்டு நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் நம்மளை வந்து ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால நம்ம வந்து அலர்ட் கன்சியூமராக, அவேர் கன்சியூமராக நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாகுது ஆக்சுவலாக. எஸ்பெஷலி இன்றைக்கி இ காமர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறையா அதோட ரிலேட்டட் சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம போய் ஒரு கடையில் தொட்டு பார்த்து பொருள் வாங்க முடியறதில்ல. அதனால வந்து ஆன்லைனில் பார்க்குறோம், ஆன்லைனில் பார்த்துட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம பொருள்களை வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ அதில் சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. சில சமயம் பொருளே வந்து சேர்றதில்ல நம்மளுக்கு, அப்படியே வந்தால் சமயத்தில் டிஃபெக்டிவாக இருக்கும், அதை பிரித்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும்பொழுது நம்ம வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக பண்ணணும். முக்கியமாக ஒரு நோன் பிளாட்ஃபார்ம்ஸ், அவங்க மூலியமாக ஒரு நல்ல தெரிந்த கொஞ்சம் பாப்புலரான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாக நம்ம வாங்கினோன்னா ஏதானும் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போகும்பொழுது அவங்க வந்து அதுக்கு தீர்வு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டிரான்சாக்ட் பண்ணும்பொழுது ஆன்லைனில். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். ஸோ அஸ் கன்சியூமர்ஸ் நம்ம கொஞ்சம் அவேராக என்ன மாதிரியான ஓரளவுக்கு ஜெனுவினிட்டி, நம்ம இப்போல்லாம் நிறையா ரிவ்யூஸ்லாம் வருது. ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி ஜெனுவினான ஸ்டோர் தானா, கம்பெனி தானா, பிளாட்ஃபார்ம் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பர்ச்சேசஸை பண்ணினோம். அப்பயும் சேலஞ்சஸ் வரும், பட் அட்லீஸ்ட் அதுக்கு கொஞ்சம் தீர்வு காண்றதுக்கான வழிகள் இருக்கும். அண்ட் அவங்களும் தே மே கம் ஃபார்வர்ட் ஆக்சுவலாக டு அட்ரஸ் த இஷ்யூஸ். அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாமும் கன்சியூமர் கமிஷன்ஸில் நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, கன்சியூமர்ஸ் தீர்வுகள் கிடச்சிருக்கு. அஸ் அவேர் கன்சியூமர் நம்ம வந்து வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் எந்த மாதிரியான இதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
2: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
3: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
2: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்று

0: தூரம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது. இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: சங்க இலக்கியமான புறநானூறு பழந்தமிழ் களஞ்சியம் ஓமை சுரங்கம். ஓமை நலம் கூறி விளங்காத பொருளையும் விளக்கு வைக்கும் தன்மையில் அமைந்த பாடல்களை தன்னகத்தே கொண்டு மிளிரும் இலக்கிய பெட்டகம். ஒரு சமயம் பாண்டியன் அறிவுடை நம்பியின் ஆட்சியில் மழை பெய்யாமல் பொய்த்துவிட்டது. உழவுத் தொழில் இன்மையால் மக்கள் வறுமையில் உழன்றனர். மக்களின் உண்மை நிலை அறியாத மன்னவன் வழக்கம்போல் அலுவலர்கள் மூலம் வரி வாங்கும்படி கட்டளையிட்டான். மக்களின் அவல நிலையை கண்ட புலவர் பிசிராந்தையார் மன்னனை கண்டு மக்களின் அவல நிலையை விரித்துரைக்கிறார். அப்போது மக்கள் படும் துன்பமானது ஏனை புக்க புலம் போல என்ற ஓமையை கையாள்கிறார் புலவர். மொழிகிறார், மன்னர் பெருமானே, கால் காணிக்கும் குறைவான சிறிய வயலின் கண் விளைந்துள்ள நெல்லை அறுத்து அரிசியாக்கி யானைக்கு கவளம் கவளமாக உருட்டி கொடுத்தால் அந்த யானைக்கு பல நாட்களுக்கு உணவு கொடுக்க முடியும். இவ்வாறு செய்யாமல் பெரிய நிலப்பரப்பில் 100 வயலில் விளைந்து சாய்ந்து கிடக்கும் நெல்லை உண்ணும்படி ஒரு யானையை தனியாக அனுப்பினால் அந்த யானையின் வாயில் செல்லும் நெல்லின் அளவை விட யானை தன் காலில் போட்டு மிதித்து பாழாக்கும் நெல்மணிகளே அதிகம் இருக்கும். பல நாட்களுக்கு உணவாகும் நெல் யாருக்கும் பயன்படாமல் போகும். அரசே, மன்னன் மக்களின் நிலையறிந்து வரிப்பொருளை வாங்க வேண்டும். முறையறிந்து வரி வாங்கினால் கோடிக்கணக்காக பொருள் சேரும். அரசனும் செல்வச் செழிப்போடு வாழலாம். நாட்டு மக்களும் நலம் பெறுவர். மக்கள் படும் துன்பத்தை அறியாது தரம் அறியாத அலுவலர்களை அனுப்பி மக்களை துன்புறுத்தி வரி வாங்க முற்பட்டால் ஏனை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்ற நிலையில் மன்னனிடம் பொருளும் சேராது, மக்களும் வறுமை துன்பத்தால் வாடி மடிந்து போவார்கள் என்று புலவர் பெருந்தகை விரிவாக எடுத்துரைத்தார். சங்க காலத்தில் புலவர் பிசிராந்தையார் மன்னனுக்கு நல்கிய அறிவுரை எக்காலத்துக்கும் பொருந்தும். அலுவலர்களுக்கு யானையையும் மக்களுக்கு விளை நிலத்தையும் மக்களின் துன்பத்துக்கு யானையின் காலில் மிதிபட்டு வீணாகும் நெல்மணிகளையும் நயம்பட ஓமையாக கூறியுள்ள புலவர் பிசிராந்தையாரின் புலமை நலம் வியக்கத்தக்கதன்றோ பாடலை பார்ப்போம். காய் நெல்லறுத்து கவளம் கொளினே மானிறை வில்லதும் பன்னாட்காகும் 100 சிறு ஆயினும் தமித்து பூக்குணினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லென் சுற்றமுடு பரிவு தவ எடுக்கும் பிண்ட நச்சின் ஏனை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. இன்னொரு புறநானூற்று பாடல் காவற்பிண்டு இயற்றியது. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டுளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. ஓர் இளம்பெண் தாய் ஒருத்தியின் இல்லத்திற்கு சென்று தூணை பிடித்து நின்று கொண்டு உன் மகன் யாண்டுளன் என்று வினவுகிறாள். அதற்கு அத்தாய், என் மகன் எங்கிருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. புலி கிடந்து போன கல் குகை போன்றது அவனை பெற்ற இந்த வயிர். அவன் ஏதேனும் போர்க்களத்தில்தான் இருப்பான். அவனை பார்க்க வேண்டுமானால் அங்கு சென்று பார் என்று கூறுகிறாள். புலிக்கு மரக்குடியில் பிறந்த வீரமகனும் கல் அலைக்கு வீரமகனை பெற்ற வயிறும் உம்மைகளாக இப்பாடலில் கூறப்பட்டுள்ள நயம் உணர்ந்து மகிழத்தக்கது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
3: தொடர்வது செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்தி நகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார்.

0: மான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகியுள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்னியார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 7:25 ஆகாஷ்வாணி.
3: ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். உடல்

0: இருமன் மற்றும் அதை சார்ந்த மற்ற நோய்கள் மிகவும் கவலைக்குரிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில். அந்த காலத்தில் ஒரு எளிமையான வாழ்க்கை, எளிமையான உணவு தேவைகள் மற்றும் அதற்கு ஏற்ப உடற்பயிற்சி மற்றும் உழைப்பு இருந்த காரணத்தினால் உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு விஷயமா ரொம்ப பேசப்படலை. இந்த காலத்தில் ஒரு பெட்டரான ஹெல்த் கேர் சிஸ்டம், அதோடு தேவைக்கு மீறிய அளவில் நமக்கு உணவு மற்றும் தானியங்கள் அல்லது அதற்கு ரிலேட்டடான விஷயங்கள் கிடைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறையும் முற்றிலுமாக மாறிவிட்டது. முறையற்ற உணவு பழக்கம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. நமக்கு எது சாப்பிடணுன்னாலும் அதை உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏகப்பட்ட கடைகள் ஒரே இடத்துல இருக்குது, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அப்படி இருக்கிறப்போ அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுறது. இதனாலே நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகி ஒபிசிட்டியால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. உடல் பருமன் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளில் சொல்லணும்னா அதிக கொழுப்பு சேர்க்கை தான். இது பல வியாதிகளுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். நிறைய இருதய நோய்கள், சர்க்கரை வியாதி, புற்றுநோய்கள் உண்டாகிறதுக்கு கூட இந்த உடல் பருமன் காரணமாக இருக்கிறது. பொதுவாக உடல் பருமன் அல்லது ஒபிசிட்டி என்பது பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய விஷயத்தால் நம்ம அளக்கிறோம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எடைக்கும் ஹைட்டுக்கும் உயரத்திற்கும் நடுவில் அமையிற ஒரு விகித மதிப்பு, ஒரு ரேஷியோ. இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெயிட்டை வந்து கிலோகிராம் கணக்கில் எடுத்துக்கிறோம், அதை நம்ம ஹைட்டோட ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். அப்போ வரக்கூடிய வேல்யூ, கடைசியில் வர அந்த நம்பர் 30க்கு மேலே இருந்தால் உடல் பருமன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்கள் வெயிட் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம நாட்டோட நிலவரத்தை பார்த்தா ஒரு சமீப கால ஆய்வின்படி சுமார் 24% பெண்களும் 23% ஆண்களும் அதிக உடல் பருமனோடு இருக்காங்க. இது தவிர குழந்தைகளுக்கு நடுவில் இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆயிட்ருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி என்னும் உடல் பருமன் இருக்கிறது. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாகவும் ஆரம்ப காலத்திலேயே இதை சரி செஞ்சாதான் பிற்காலத்தில் வேற எதுவும் பெரிய நோயில் கொண்டு போய் விடாது. மருந்து மாத்திரை மூலமாக குறைக்கிற விஷயம் இல்லை நம்மளோட உடல் பருமன். அப்படி உடல் எறைய நம்ம மருந்து மாத்திரை அல்லது ஏதேனும் அறுவை சிகிச்சை மூலம் குறைச்சா அது மற்ற உபாதைகளை ஏற்படுத்தலாம், பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஸோ சேஃபான வழி என்பது யோகா மூலமாக உடல் எடையை குறைப்பது தான். எடை குறைப்பு என்றாலே அதில் முக்கியமாக வரக்கூடிய முதல் ஆசனம் என்பது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் ஒரு சுற்று என்பது 12 ஆசனங்களை உள்ளடக்கியது. 1 செட் ஆஃப் சூரிய நமஸ்கார் 13-17 கேலரிஸ் வரைக்கும் குறைப்பதற்கு உதவி செய்யும். இப்போ ஒரு 6-9 செட் சூரிய நமஸ்கார் இல்லை ஒரு 12 செட் வரைக்கும் சூரிய நமஸ்கார் தொடர்ந்து செய்யும் போது எடை இழப்பு சீக்கிரமாக நிகழ ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்த உடனே அவங்களுடைய வெறும் வயிற்றில் செய்யும்போது இந்த மெட்டபாலிசம் தூண்டப்பெற்று எடை இழப்பு சீக்கிரமாக நிகழ ஆரம்பிக்கும். சில முக்கியமான ஆசனங்கள் இருக்குது சூரிய நமஸ்கார் போன்றே. திரிகோணாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனம், இது பக்கவாட்டில் குனிந்து நிமிர்ந்து செய்யக்கூடிய திரிகோணாசனம் எனும் ஆசனம் இடுப்பு தசைகளை குறைப்பதற்கு நன்கு உதவி செய்கிறது. பவனமுக்தாசனம் எனும் ஆசனம், படுத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த ஆசனமானது விண்ட் ரிலீவிங் போஸ்ன்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்றை வெளியேற்றுவதில் மிகவும் உதவுகிறது இந்த ஆசனம். இதனால் உடலினுடைய ஜீரண சக்தி மேம்பட்டு நமது உடலில் உள்ள கொழுப்பு கரைவதற்கு உதவி செய்கிறது. நவுக்காசனம் என்று சொல்லக்கூடிய இந்த போட் போஸ் என்னும் ஆசனமானது வயிற்று தசைகளை நன்கு உள்ளிழுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம். வயிற்று தசைகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து செய்யும்போது வயிற்றினுள்ள அதிகப்படியான கொழுப்பு குறைவதற்கு உதவுகிறது. இந்த யோகா தொடர்ந்து பண்ண பண்ண இந்த கொழுப்பு குறைய குறைய சுறுசுறுப்பு வரும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் காலை 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேற, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது, ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறது

0: அதனால் நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம் அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழிவிடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார். தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோத்து போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம்.
1: பண்புடையார் பட்டுண்டு உலகம் மதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். நல்லொழுக்கத்தால் தான் இந்த உலகம் இயங்குகிறது, இல்லையெனில் மண் புகுந்து அழியும். நேர்கள் கேட்டு ரசித்தது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: அது கோ இரண்டு படத்திற்காக ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடல்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் அடுத்து

உங்கள் கவனத்திற்கு பாரத ரத்னா திரு பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த நாள் சிற்றுரையை கேட்கலாம். நமது இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமரும் இந்திய பொருளாதார வளர்ச்சியின் சிற்பியாகவும் கருதப்படும் நரசிம்மராவ் அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்மைத்துவம் வாய்ந்தவர். 1991 நம்முடைய இந்திய நாட்டின் 9வது பாரத பிரதமராக திகழ்ந்தவர் பி வி நரசிம்மராவ் அவர்கள். 1921 June 28 ஆந்திராவின் வாரங்கல் மாவட்டத்தில் பிறந்தார் நரசிம்மராவ். ஐதராபாத்தின் உஸ்மானியா பல்கலைக்கழகம், பாம்பே பல்கலைக்கழகம் மற்றும் நாக்பூர் பல்கலைக்கழகங்களில் பயின்ற பெருமைக்குரியவர். வேளாண்மை துறையில் வல்லுநராகவும் வழக்கறிஞராகவும் அரசியல்வாதியாகவும் கலை இலக்கியம் மற்றும் இசை திரைப்படம் நாடகம் உள்ளிட்டவற்றில் ஆர்வம் உடையவராகவும் திகழ்ந்தவர். பல மொழி பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். இந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் கவிதைகள் பல எழுதியுள்ளார். அரசியல் விமர்சகரும் கூட. விஸ்வநாத சத்திய நாராயண என்பவர் எழுதிய வேமி படகலு என்ற தெலுங்கு நாவலை இந்தியில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அதேபோல் சாகித்ய அகாடமி வெளியிட்ட ஹரிநாராயணன் அப்தேவின் பான் லஷ்த் கைடோ என்ற தெலுங்கு நூலை இந்தியில் மொழிபெயர்த்துள்ளார். இது மட்டுமல்லாமல் கதைகள், நாவல்கள் ஆகியவற்றை மராத்தி, தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். 1962 to 1964 சட்டம் மற்றும் தகவல் துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். 1964 சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சராகவும், 1971 ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். பின்னர் காங்கிரஸ் குழுவின் பொதுச் செயலாளராகவும், 1975 to 1976 தெலுங்கு அகாடமியின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் அமைச்சராகவும் மாறி மாறி அரசியலில் தன் வாழ்நாள் கவனத்தை செலுத்தி வந்தார் நரசிம்மராவ். பல மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றிய பெருமைக்குரியவர். 1980 வெளியுறவுத்துறை அமைச்சராகவும், 1984 உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும், 1985 மனிதவள மேம்பாட்டு அமைச்சராகவும் பொறுப்பேற்று செயல்பட்டார். 1982 நடைபெற்ற வளைகுடா போரின் போது நடந்த கூட்டுச் சேரா இயக்கம், 1982 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தலைமையில் நடந்த உச்சி மாநாடு ஆகியவற்றின் தலைவராகவும் பங்கேற்று சிறப்பித்துள்ளார். அமெரிக்கா, ரஷ்யா, சோவியத் யூனியன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான், வியட்நாம், கயனா, பாலஸ்தீனம், காமன்வெல்த் ஆகிய நாடுகளுடன் நட்புறவு கொண்டு பல உள்நாட்டு சிக்கல்களுக்கும் வெளிநாட்டு சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டுள்ளார். இவர் 1938 உப்பு சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்ற பெருமைக்குரியவர். இவரது முதல் சட்டமன்ற பயணம் 1957 மந்தானி சட்டசபை தொகுதியில் தொடங்கியது. 1967 ஆந்திராவின் கல்வித்துறை அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றிய பெருமைக்குரியவர். இவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் மோசமானதாக இருந்தது. அறிவினம் சேர் என்ற பழமொழிக்கேற்ப பொருளாதார வல்லுநர்களை தன்னுடன் சேர்த்து மதிநுட்ப ஆலோசனைகளை பெற்று சந்தை பொருளாதார முறைகளை செயல்படுத்தி உலகமயமாக்கல் கொள்கைக்கு பல சீர்திருத்தங்களை செய்தவர் இவர் என்று சொல்லலாம். இவ்வாறான பல செயல்களுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பண்பாளர் பாரத ரத்னா பி வி நரசிம்மராவ் அவர்களின் பெருமைகளை நினைவுபடுத்தும் விதமாக அவரின் பிறந்த நாளை போற்றுவோம், வணங்குவோம். இதுவரை நேயர்கள் கேட்டது பாரத ரத்னா பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த நாள் சிற்றுரை.

0: அது கும்கி டூ படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா பாடிய பாடல். நேரம் காலை 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். வெண்மை புரட்சி பால் உற்பத்தியின் முக்கியத்துவத்தையும், நீல புரட்சி மீன் கடல் பொருட்கள் உற்பத்தி, பசுமை புரட்சி வேளாண் விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. இப்படி ஏதாவது புரட்சியெல்லாம் வந்தாத்தான்

0: பெரிய அளவில் மாற்றம் உண்டாகுது. உலக அளவில் பால் உற்பத்தியில் கடந்த 5 ஆண்டுகளாக நாம் முதல் இடத்துல இருந்தாலும், நாம் உட்கொள்ளும் பாலின் அளவு ஒரு நபருக்கு 300 மில்லி மட்டுமே ஒரு நாளைக்கு. உலக பால் உற்பத்தியில 17% அளவுக்கு நமது நாட்டின் பங்கு இருக்கிறது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 500 மில்லி அரை லிட்டர் பாலை உட்கொள்ளணும். உலக அளவில் பால் உற்பத்தியில் அமெரிக்காவுக்கு 2வது இடம். அங்கே ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலை குடித்து உடல் உறுதியோட ஆரோக்கியமா இருக்கிறார். கறவை மாடுகள் தரும் இயற்கையான அபூர்வமான உணவு பால். இதுல லாக்டோஸ், புரதம், கொழுப்பு, உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் அதிகம் உள்ளன. பால், பாலிலிருந்து கிடைக்கிற தயிர், நெய், பசுமாட்டின் கோமியம், சாணம் இவற்றையெல்லாம் சேர்த்து கலந்து தயாரிக்கப்படும் பஞ்சகவ்யா அருமையான இடுபொருள் விவசாயத்துல சிறந்த மருந்தாவும் பயன்படுது. கிருஷ்ணமூர்த்தி சார், வளர்ந்து வரும் குழந்தைகளை முழு மனிதனாக ஆக்கும் சக்தி கொண்டது பால். கார்போஹைட்ரேட்டுகள், புரதம் சரியான அளவுல பால்ல இருக்குது. மனிதனின் பல், எலும்பு, தசை வளர்ச்சிக்கும் இரத்த நாளங்களின் செயல்பாட்டுக்கும் உதவியா இருக்குது. வயசுல சின்னவங்கள்ல இருந்து மூத்தார் வரைக்கும் அத்தனை பேரும் பால் குடிக்கணும். 6 வகையான பால் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல தாய்ப்பால், அப்புறம் சந்தையில் கிடைக்கும் மாட்டுப்பால், எருமைப்பால், ஆட்டுப்பால், சோயா பால், அரிசி பால் ஆகியவை அந்த 6 வகையான பால். சில சந்தர்ப்பங்கள்ல செரிமான பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு பசும்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்ததுங்கிறாங்க. மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பாலில் மருத்துவ குணம் அதிகம்ங்கிறாங்க. காரணம், மாடுகளை விட ஆடுகள் தான் அதிகம் இலை தழைகளை, அதுவும் பச்சை இலை தழைகளை அதிகம் சாப்பிடக்கூடியது. கடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஆடுகள். நம்ம கிராமப்புற மக்கள் ஆட்டுப்பாலை அப்படியே கறந்து அப்படியே குடிப்பாங்க. மருந்தா நினைச்சு அவ்வளவு சிறப்பானது ஆட்டுப்பால். கிருஷ்ணமூர்த்தி சார், பெண்களும் கட்டாயம் பால் குடிக்கணும். நிறைய பேரு பால் குடிச்சா உடம்பு பெருசாயிடும், அதிக எடை போட்டுடும்னு குடிக்க மறுக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான கால்சியம் சத்துக்காகவாவது பால் குடிப்பது அவசியம். ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு நோய். இந்த நோய் காரணமாக பெண்கள் நல்லா நிமிர்ந்து நடக்காம சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள். அதோட கீழே குனிய முடியாம சிரமப்படுவார்கள். தன் தரையில உட்கார முடியாது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் தேவை. இது 1 லிட்டர் பால்ல இருக்கு. பசு நெய்யில கொலஸ்ட்ரால் 2-3 மில்லிகிராம் மட்டுமே இருக்கு. பால் அதிகம் குடிப்பதால் ஆண்களுக்கு நெஞ்சுவலி ஏற்படுவது 9%, பெண்களுக்கு 26% குறைந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலோட தானியங்களை சேர்த்து நியூட்ரிஃபில் என்ற பால் பொருள் தயாரிக்கப்படுது. சத்து குறைவான குழந்தைகளுக்கு இதை கொடுப்பதால் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் உடல் எடையும் கூடுதான். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது பால். பால் குடிப்பது அசதி உண்டாவதை தடுக்கும். இறுக்கமான தசை நார்களும் நரம்புகளும் தளர்ச்சி அடைகின்றன. கல்லீரலில் சுரக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. குடற்புண் வராமல் தடுக்கிறது. அருமையானதொரு உணவு பால். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் இல்லைனாலும் 1.5 லிட்டர் ஆவது ஒவ்வொருத்தரும் குடிப்போம். உடல் ஆரோக்கியம் பேணுவோம். என்னங்கய்யா இப்படிக்கு மடல் மாணிக்கம்?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவ

0: எடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:10. புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக ஒலிக்கும் குரல் கே.ஜே. யேசுதாஸ்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து பிதாமகன் படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி.

0: திரைகாணம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நரேஷ் மாகோ. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to hold talks with President of Seychelles Patrick Hermini today to also address Seychelles National Assembly and interact with members of Indian diaspora. Prime Minister to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. Ministry of External Affairs asks

0: நம்ம வீட்டு பிள்ளை படத்திற்காக ஒலித்தது சித் ஸ்ரீராமின் குரல். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.
2: திரைக்கானத்தில் அடுத்து லப்பர் பந்து படத்திற்காக சியான் ரால்டன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரையிசையின் நிறைவாக காற்றின் மொழி படத்திற்காக சித் ஸ்ரீராம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
3: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
5: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கும்.

0: இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 ஆண்டு காலம் கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
1: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்தில் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கும் போதே. இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமாக இருக்கு?
0: இங்கே நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்பை மட்டும்தான் பார்க்குறோம், மனசை பார்க்குறோமா இல்லை, உயிரை பார்க்குறோமா இல்லை. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடையே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்து கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட இரண்டு விதமாக இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்புக்கான பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம் மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடமும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும்.
1: இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
0: உடற்பயிற்சி என்று சொல்லும்போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள், அங்கே போய் உடம்பை பலவாறு வளைக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வி நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாகும். உடற்பயிற்சி செய்யும் போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள், ஆனால் இங்கு ஆசனங்கள் செய்யும் போது புத்துணர்ச்சி கிடைக்கும். 1 மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், யோகா ஆசனத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோகாசனத்தில் உடலானது, உடலின் உட்புற கருவியானது புத்துணர்ச்சி பெறுகின்றது என்று கூறுகின்றேன். சித்தர்களினால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசன பயிற்சியானது சித்தர்கள் காடு மேடு என்றும் அலைந்து திரிந்து தன்னைத்தானே ஒவ்வொரு சோதனையும் செய்து, ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து, ஒவ்வொரு தியானங்களையும் செய்து, அதனால் கிடைத்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெரும் வகையில் நமக்கு கொடுத்தது தான் அவர்கள் ஆசனத்தில். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யும் போது வெளிப்புற கருவிகள் தான் ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன, தளர்வடைகின்றன என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடம் வெளிப்புற கருவிகள் மட்டுமா இருக்கின்றது? வெளிப்புற கருவிகளை மட்டுமா கொண்டு நாம் இந்த வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் உட்புற கருவிகளுக்கு நாம் கவனம் கொடுப்பதே இல்லை. உட்புற கருவிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்களின் முன்னால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், வாழ்வியல் களஞ்சியமாக, வாழ்வியல் பொக்கிசமாக நமக்கு கிடைத்தது தான் இந்த யோகாசனங்கள். அது என்னவென்றால், நம் உடம்பிலே சித்தர்கள் கூறியது மூலாதாரம், சுவாதிட்டாதம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி,

0: நாப்கினை சகசகிராம் என்ற ஏழு குறி பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யோகா பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும் யோகா ஆசிரியர்கள் இருந்தாலும் சித்தர்கள் கூறியதும் அந்த இடத்தை எல்லாம் சக்கரம் என்று கூறுகிறார்கள். நாம் எளிமையாக விளங்குவதற்காக குறியீடு ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். அந்த மூலாதார புள்ளியில் என்ன இருக்கிறது என்றால் நம்முடைய சிறுநீரகமும் பெண்கள் இருந்தால் கருப்பையும் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியில் செய்யும் போது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகமும் கருப்பையும் வலிமை பெறுமா? இரண்டாவது சுவாதிட்டானம் என்ற அந்த குறியில் அந்த சக்கரத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இரண்டு இருக்கிறது. மலமும் சிறுநீரும் வெளியேற்றக்கூடிய மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவை செரிக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து பாகங்களும் அந்த மணிப்பூரகம் என்பது தொப்புள் இடத்தில் இருக்கிறது. தொப்புள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீரணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக அநாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளே இருதயம் இருக்கிறது. இருதயத்தின் வேலை என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாள்தோறும் 5 லிட்டர் குருதியை உடல் முழுவதும் ஓயாமல் அது லப் டப் லப் டப் என்று உடல் முழுவதும் அந்த 5 லிட்டர் சுத்த குருதியை செலுத்தி அசுத்த குருதியை வெளியேற்றுக் கொண்ட செயலை செய்தால்தான் நான் உங்களோடு இருந்து இப்போ பேசிக்கொண்டிருக்க முடியும். அது ஓய்வில்லாமல் லப்டப் என்று அடித்து கொண்டே இருக்கு. அதற்கு ஏதாவது ஊட்டம் பெறுகிறதா? அடுத்து விசுத்தி என்ற அந்த இடத்திலே தைராய்டு, பாரா தைராய்டு, அது உணவு குழாயும் இருக்கிறது, மூச்சு குழாயும் இருக்கிறது. அதற்கு மேலே ஆக்கினை என்ற அந்த சக்கரத்திலே கண், காது, மூக்கு, வாய் என்ற 5 புலன்களும் இருக்கிறது. இதை விட்டு மேலே செல்லும் போது சகஸ்கிராம் என்ற அதத்திலே நம்முடைய மூளை பகுதி இருக்கிறது. இந்த 7 பகுதிகளும் நம் உடலில் இயக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நிணநீர் சுரபிகள் என்ற 7 சுரபிகளை சுரக்கிறது. பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரீனல், தைமஸ் என்ற அந்த நிணநீர் சுரபிகள் சுரக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சியில் இந்த உட்புற கழிவுகள் என்னாகும் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் ஆசனங்கள் செய்யும் போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஊக்கம் பெறுகின்றன, விரிவடைகிறது, சுருங்குகிறது. இந்த விரிவடைதல், சுருங்குதல் என்பது பிராணாயாமம் என்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளிவிடுவதும் ஆகிய செயலை செய்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆசனமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், இந்த நேரத்தில் உள்ளே விட வேண்டும், இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கருவிகளும் ஊட்டம் பெறும். அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே இருக்கலாம். இது உடற்பயிற்சியில் நாம் செய்யவே முடியும். களைப்பு தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக நமக்குடைய சக்திகள் வீணாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ இந்த யோகா கத்துக்கிறதுக்காக அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்போ வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
0: எந்த வயது? 5 வயதிலிருந்து வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்து கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் இது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற
0: உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது, துவைப்பது, அனைத்து வேலைகளையும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம். அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரமானது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்பு

0: உறுப்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வு தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தை விழிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃபிளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்திருந்து பட்டர்ஃபிளை பறப்பதை போன்ற நாம் கால்களை, இரண்டு கால்களை வைத்துக் கொண்டு அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகப்பிரசம் ஆகிறது. சுகப்பிரசம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஆசனங்கள் இருக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் நேயர்களுக்கு யோகா, யோகாசனம் இது ரெண்டையும் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க தானிருந்தானே என்று நீங்களே தெய்வமாக கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்.
1: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா.
0: நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்
1: முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா.
0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
3: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேயர்களே.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களும் உடன் பாடியுள்ளார். நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்லா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் முதலில் தமது தந்தையாரிடம் இசை பயின்று பின்னர் காஞ்சிபுரம் நயனா பிள்ளை அவர்களிடம் மேற்பயிற்சி பெற்று தம் குருவைப் போலவே லயத்தில் சிறந்து விளங்கினார். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை நல்ல காத்திரமான குரல் வளம் பெற்றிருந்தார். லய சம்பந்தமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த கற்பனா ஸ்வரங்களும் பல்லவிகளும் இவரது இசை நிகழ்ச்சிகளில் சிறப்பான அம்சங்களாகும். இசை நிகழ்ச்சிகளில் மிருதங்கத்துடன் கஞ்சீரா, கடம், முகர்சிங், கொன்னக்கோல் போன்ற பல உபபக்க வாத்தியங்களையும் சேர்த்துக்கொண்டு விறுவிறுப்பான இசை நிகழ்ச்சிகளை வழங்கி எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெற்றவர். அண்ணாமலை, வெங்கடேஸ்வரா ஆகிய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும், திருவையாறு, யாழ்ப்பாணம் இசைக்கல்லூரிகளில் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். முதலில் ராமா நீவே என்று தொடங்கும் கரகரப்பிரியாராக வர்ணம்.

இசைப்பேட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களும் உடன் பாடியுள்ளார். நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்லா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். இனி புத்திராது தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களும் உடன் பாடியிருந்தார். நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்லா வெங்கடேஸ்வரராவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள்

0: உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 780 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நெற்றிக்கண் திரைப்படத்தில் KJ யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: இனி விளம்பரம்.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதே தான்ப்பா, 60 ரூபா.
2: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: முத்து சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் உமா ரமணன் பாடியிருக்கும் பாடலை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: ராஜபார்வை திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல் அடுத்து முத்து சிதறல் நிகழ்ச்சியில்

0: மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற படம் விடியும் வரை காத்திரு.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?

நேரம் 10:22. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் ராம் லக்ஷ்மண் திரைப்பட பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
1: நேர்களே, முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குழுவினர் பாடி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும்

0: என்ஐபிபி தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 10:39. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்து சிதறல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சிவப்பு மல்லி திரைப்பட பாடலை கேட்கலாம். பாடலை பாடியுள்ளவர்கள் கே ஜே யேசுதாஸ், பி சுசிலா குழுவினர்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து கப்பலூட்டிய தமிழன் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நிறைவடைகிறது. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி இன்னும் சற்று நேரத்தில் ஒலிபரப்பாக உள்ள முக்கியமான நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தயாரிப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கிறது.

நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விபரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விபரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கை

கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன்.

பார்க்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள்.
இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ

சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்மகமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள்,

என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்கத் தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறிச் செல்லத் தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாக

0: மாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: 12:05 ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi today highlighted that India achieved major success in the aviation sector in June with a Made in India C-295 aircraft completing its maiden flight. Addressing the nation in his Mann Ki Baat program on Akashvani, the Prime Minister shared that 40 such aircraft are being manufactured in India.
5: जून के महीने में ही एविएशन सेक्टर में भी देश ने एक बड़ी सफलता पाई. C-295 ये विमान मेड इन इंडिया है और C-295 विमान ने अपनी पहली उड़ान पूरी की है और ऐसे 40 विमान भारत में ही बनाए जा रहे हैं. इससे MSME और एरोस्पेस सेक्टर को नई शक्ति मिल रही है. आज समुद्र से लेकर आकाश तक हमारा भारत अधिक सुरक्षित और आत्मनिर्भर बन रहा है.
4: Mr. Modi exuded pride that India achieved success linked to the country's security and self-reliance this month. He attended an event in Kolkata recently where INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra were inducted into the Indian Navy's fleet. The Prime Minister was pleased to note that everything is indigenous from the design to the manufacturing of these ships. The Prime Minister stated that in the month of June, the DRDO also successfully tested an indigenous long-range land attack cruise missile. This was developed jointly by DRDO laboratories and Indian industry partners. Mr. Modi noted that India is becoming increasingly secure and self-reliant from the seas to the skies. The Prime Minister also spoke about International Yoga Day, which saw the entire world join hands with India's efforts. He mentioned the World Yogasan Championship held in Ahmedabad, where India won a total of 114 medals in this event, including 102 gold.
5: विश्व योगासन चैंपियनशिप की भी बड़ी चर्चा हुई. इसमें भारत ने कुल 114 पदक जीते. इनमें 102 गोल्ड मेडल भी शामिल है. भारत इस चैंपियनशिप की पदक तालिका में पहले स्थान पर रहा.
4: Prime Minister Modi stated that the power of public participation in nation building is a tremendous asset for India. He said this public participation was seen again after he urged countrymen on a few points in view of the prevailing warlike situation in West Asia.
5: पश्चिम एशिया में बनी युद्ध की स्थितियों को देखते हुए मैंने देशवासियों से कहा था कुछ समय के लिए सोना खरीदने से बचें. लोगों से कहा था कि विदेश में छुट्टियां मनाने से बचें. लोगों से कार पुलिंग को भी बढ़ावा देने की अपील की थी. किसानों से केमिकल मुक्त खेती के लिए, खेत बचाने के लिए

இதுவரை சங்கீத சாரலில் எஸ் சாய் ரக்ஷித் அவர்களின் வயலினிசை கேட்டீர்கள். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில்

பி சாய் ஹரிணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 1:10 இசை மலரில் மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: இவ்விரு நிகழ்ச்சிகளும் எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாக உள்ளன.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: இடம்பெறும்
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது.
2: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
3: இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
2: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
3: சாத்தியம், மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றன.
2: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து

0: மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
1: சாத்தியம்
2: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
0: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
0: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: சாத்தியம்
2: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டுமில்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
0: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான

0: 4.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் முதல் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இதே வேகத்தில் காற்று நாளை கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் டி என் கிருஷ்ணச்சந்தர், சுஜாதா மோகன் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். இயற்றியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன், இசை சி ராஜாமணி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: நேரம் 1:20 ஆகாஷ்வாணி.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினை பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினை பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடிய

0: தாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டு உணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has highlighted that India achieved major success in the aviation sector in June with the Made in India C-295 aircraft completing its maiden flight. Addressing the nation in his Mann Ki Baat program on Akashvani today, the Prime Minister shared that 40 such aircraft are being manufactured in India. Mr. Modi exuded pride that India achieved success linked to the country's security and self-reliance this month. He attended an event in Kolkata recently where INS Dhunagiri, INS Sanchodhak and INS Agra were inducted into the Indian Navy's fleet. The Prime Minister was pleased to note that everything is indigenous from the design to the manufacturing of these ships. The Prime Minister stated that the DRDO also successfully tested an indigenous long-range land attack cruise missile. He noted that India is becoming increasingly secure and self-reliant from the seas to the skies. The Prime Minister also spoke about International Yoga Day, which saw the entire world join hands with India's efforts. This time, diverse yoga events were held at over 2,500 locations across the globe. He mentioned the World Yogasan Championship held in Ahmedabad, where India topped the medal tally.
3: विश्व योगासन चैंपियनशिप की भी बड़ी चर्चा हुई. इसमें भारत ने कुल 114 पदक जीते. इनमें 102 गोल्ड मेडल भी शामिल है. भारत इस चैंपियनशिप की पदक तालिका में पहले स्थान पर रहा.
2: Prime Minister Modi stated that the power of public participation in nation building is a tremendous asset for India. He said this public participation was seen again after he urged countrymen on a few points in view of the prevailing warlike situation in West Asia.
3: पश्चिम एशिया में बनी युद्ध की स्थितियों को देखते हुए मैंने देशवासियों से कहा था कुछ समय के लिए सोना खरीदने से बचें. लोगों से कहा था कि विदेश में छुट्टियां मनाने से बचें. लोगों से कार पुलिंग को भी बढ़ावा देने की अपील की थी. किसानों से केमिकल मुक्त खेती के लिए, खेत बचाने के लिए और प्राकृतिक खाद का ज्यादा से ज्यादा इस्तेमाल का आग्रह किया था. मेरी अपील का उन्होंने न सिर्फ समर्थन किया बल्कि हर तरफ से उसमें अपना सहयोग कर रहे हैं.
2: The Prime Minister also spoke about the importance of the Pradhan Mantri Jeevan Jyoti Bima Yojana, which provides an insurance cover of 2 lakh rupees to a person's family in the event of an unfortunate death. On the subject of cleanliness, Mr. Modi gave the example of some women from Byavara in Rajgarh district of Madhya Pradesh who resolved to remove plastic waste scattered around the area. Gradually, this effort expanded and the collected plastic began to be converted into eco bricks. Today, these eco bricks are being used to beautify public spaces. Concluding his address, the Prime Minister stressed on water conservation, saying that every single drop of rainwater must be saved. He said the momentum of Catch the Rain campaign should not slacken. In some other news, bilateral talks are underway between Prime Minister Narendra Modi and President of Seychelles, Patrick Hermione, in Victoria, the capital city of Seychelles. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. Earlier, he was given a guard of honor at the State House with President Hermione. Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles.

0: and interact with members of the Indian diaspora. Later, he will attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honor. The security situation in West Asia has deteriorated sharply after the fragile US-Iran ceasefire effectively collapsed, with both sides launching fresh military strikes over the past several hours. US said it carried out airstrikes against 10 Iranian military targets near the Strait of Hormuz after accusing Tehran of attacking a commercial oil tanker with a drone. US President Donald Trump warned that further violations could trigger a much broader military response. And Lionel Messi becomes the first to score in 7th consecutive FIFA World Cup match as Argentina beat Jordan 3-1 in his Group J finale today. It means Messi has been scoring at least one goal in each of his last 7 World Cup matches he played. The Jordan goal was the 7th straight match in that scoring streak. Messi came off the bench to score from a free kick in the 80th minute, extending his men's World Cup record to 19 goals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி.
2: கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: பொருளாதார ரீதியாக முதியோர்கள் இருக்கும் காலம் வரை அந்த பொருளாதாரங்கிறது ரொம்ப அவசியம் எல்லாருக்கும் இல்லைங்களா? அப்படிங்கிறபோது அந்த பொருளாதாரத்தை எப்படி அவர்கள் வந்து கையாள வேண்டும், அந்த நிதி மேலாண்மை அப்படிங்கிறத எப்படி அவங்க செய்யலாங்க, எந்த அளவுக்கு அது முக்கியம்?
4: பொருளாதாரம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் பொருளாதாரம் வந்து எல்லா மனிதருக்கும் தேவைப்படும், முதியோர்களுக்கும் மிகவும் தேவைப்படும். பொருளாதாரம் இருந்தால் நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதுகளை நம்ம பண்ணிக்கிறலாம், யாராவது வேலைக்கு ஆலோசிச்சு கூட வச்சுக்கிறலாம், அந்த மாதிரி. அதனால் பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும். பொருளாதாரத்தை வச்சுட்டு நம்ம நிறைய பேருக்கு உதவியும் பண்ணலாம், ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், அவங்களுக்கு உடம்பு முடியலைன்னா மெடிக்கல் எய்டு கொடுக்கலாம், ஒரு நம்மளை வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் படிக்கிற பசங்களை படிக்க வைக்கலாம். அதனால் இந்த பொருளாதாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்மளுக்கே ஏதாவது தேவைன்னா பொருளாதாரம் ரொம்ப மிகவும் முக்கியம். ஒரு இடத்துக்கு போகணும்னா அது பஸ்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், ஆட்டோலேயும் போகலாம். ஸோ வயதான காலத்தில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகிறதும் ஒரு நல்ல விஷயங்கள் தானே. ஸோ அதனால் இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிறோம். நம்மளை திடீர்னு வந்து உடம்புக்கு முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்துலேயும் இந்த பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும். அதனால் பொருளாதாரம் வந்து மிகவும் முக்கியம்தான். இந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும்னா, இதுக்கு வந்துட்டு என்னைய பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பட்ஜெட் போடுறது நல்லது. இந்த வருஷம் நம்மளுக்கு இவ்வளோ வந்து வருமானம் இருக்குது, இவ்வளோ வட்டி வந்திருக்கும். ஸோ இந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி எப்படி செலவு பண்ணலாம், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், நம்ம சொசைட்டிக்கு எவ்வளவு வந்து டொனேட் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு அதை வந்து பண்ணணும். தேவையில்லாமல் நம்ம செலவழிச்சிட்டோம்னா பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் பொருளாதாரத்தை பேணி ரொம்ப பாதுகாக்க வேண்டியது அவசியம்.
3: சில பேர் இந்த உறவினர்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, அல்லது வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து அசையா சொத்து, வீடு, நிலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் இந்த அந்த மாதிரியானதெல்லாம் எப்படி எப்போ கொடுக்கணுங்க?
4: சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். பேங்க் டெபாசிட், அதாவது கரண்ட் அசட்ஸ் சொல்லுவோம், பேங்க்கில் டெபாசிட்ஸ் இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் சொல்லுவோம், வீடு, வாசல், நம்மளுக்கு தோட்டம், அந்த நிலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்துட்டு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னா, அது நம்மளுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு வச்சிடணும். நம்மளோட நம்ம ஒய்ஃப் பேரை சேர்த்து வச்சுருக்கலாம், நம்ம பையன் பேரை சேர்த்து வச்சுக்கலாம், நம்ம மக பேரை சேர்த்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம். இன்னமும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த நாமினேஷனையும் நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு நாமினேஷன் மினிமம் போட்டுக்கலாம். யாராவது நம்ம சன்னோ டாக்டரோ அக்கௌண்ட்டில் அவங்க இல்லைன்னா அவங்கள நாமினேஷனும் போட்டுக்கிறோம். ஏன்னா பிற்காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லாமல் வந்து ஒரு முடியணும்னா இந்த நாமினேஷனை வந்து நம்ம போட்டது நல்லது, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து இந்த அக்கௌண்ட்டை அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் போயிட்டோம்னா நிறைய சட்ட சிக்கல் அது இதெல்லாம் வரும். ஸோ குடும்பத்துக்கு ரொம்ப இது பாரமாக இருக்கும். இது ஒரு கரண்ட் லைபிலிட்டி சைடில் பார்த்துக்கிறது. ஃபிக்ஸட் அசட் சைடில் வந்துட்டோம் வச்சுக்கலேன், அப்படி பார்த்துக்கிட்டோம்னா ஃபிக்ஸட் அசட்டில் பார்த்தா நம்மளோட வீடு, வாசல் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இருக்கும்போதே வந்துட்டு இதை யாருக்கும் நம்ம எழுதி வைக்க தேவையில்லை. நம்மளுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக இதை முறையாக பிரிக்கப்பட வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுக்கும் போது இதை வந்து ஒரு உயில் எழுதி வச்சுக்கிட்டால் மிகவும் நல்லது. அந்த உயிலையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஒரு வேலிடிட்டி நல்லா இருக்கும். அதனால் ரெஜிஸ்டர்ட் வில் எழுதி அதை நம்ம நண்பர்களிடமோ இல்லை நம்ம குடும்பத்திடமோ காண்பித்து கூட வைத்துக் கொள்ளலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்டர்ட் வில் வேண்டும். பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒரு நாமினேஷனோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ பண்ண வேண்டும். பண்ணினா தான் அது சேஃப்டியாக இருக்கும். அந்த பணம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வரும்.
3: அடுத்தது தலைமுறை இடைவெளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்ட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கும் இப்போ

0: இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க, சிறியவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்கு, அதை எப்படி குறைக்க முடியுங்க?
1: தலைமுறை இடைவெளி வந்துட்டு இப்போ ஒரு அது ஒரு பெரிய கேப்பாக தான் தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நிறைய சிஸ்டங்கள் மாறிக்கிட்டே போகுது நம்மளுக்கு. அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ நம்ம நம்மளுடைய சன்னு கிராண்ட் சன் அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி தெரியும். தே வில் நோ அவுட் ஆப்ரேட் ஸ்மார்ட் ஃபோன், நெட் பேங்கிங், தென் பேங்கிங், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் வந்து நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும். நம்ம வயசானவங்களுக்கு இதெல்லாம் வந்து அதை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஜென்ரேஷன் கேப்பை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுனா, அந்த ஓல்டர் பீப்புள் வந்துட்டு ரெண்டு வகையில் அவங்க வந்து இதை நிவர்த்தி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஒன்று நம்ம பசங்க கிட்ட, நம்ம கிராண்ட் சன் சன்னுக்கிட்ட அது இந்த இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது, நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிஜிட்டல் லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது, நிறைய பேர் அதை வந்து பண்ணித்தராங்க. எங்கள் கிளப்லேயும் நாங்கள் சொல்லித்தரோம், அதை வந்து வெளியே நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸு, நெட் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது, பேங்கிங் எப்படி, ஃபோன் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்.
0: இந்த இணைய உலகமாக இருக்குது இல்லைங்களா, அந்த இன்டர்நெட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம், டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறதுனால அதெல்லாம் எப்படி, அந்த அதே போல் இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் இருக்கு இல்லைங்களா, சமூக வலைதளங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி, அதுவும் அது பயன்படுத்தவும் தெரியணும், அதுலேருந்து எப்படி பாதுகாப்பாகவும் இருக்க தெரியணும் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள்லாம் வருங்க?
1: ஆமாம், நிறைய இப்போ வந்து பிரச்சனைகள் வருது. ஏன்னா இப்போ அதை வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதை என்னென்ன வாட்ஸ்அப்பில் வருதுன்னு தெரிய முடியாது. எல்லா விஷயங்களும் வருது, நல்ல விஷயங்களும் வருது, கெட்ட விஷயங்களும் வருது, தப்பான விஷயங்களும் வருது, ஃப்ராட்ஸ்டர்ஸும் நிறைய அதில் வந்து வர்றாங்க. ஸோ இதில் வந்து சோசியல் மீடியாவில் எஸ்எம்எஸ் இருக்குது, வெப்சைட் இருக்குது, இன்டர்நெட்லேயும் வந்துட்டு நிறைய ஆப்ஸ்லாம் வந்துட்டு வருது. ப்ளஸ் நீங்கள் இதை பண்ணால் ஒரு உங்களுக்கு 2 லேக்ஸ் வந்துட்டு லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வரும். இதை இந்த இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு அது ரெடி ஆகிடுச்சுங்க, நிறைய மெசேஜ் வருது. ஸோ இந்த சோசியல் மீடியா வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுவும் பர்டிகுலராக முதியோர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம கற்றுக்கிறோம் கண்டிப்பாக. வித்தவுட் நாலேஜ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இட். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி, நான் அங்கேருந்து பேசுகிறேன், பேங்க்லேருந்து பேசுகிறேன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், சிபிஐலேருந்து பேசுகிறேன், இதெல்லாம் கேட்டு நம்மளை எப்படி டைவெர்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கிட்டோம்னா யார்கிட்ட எதை பேசணும், இப்போ பேங்க்லேருந்து வந்தால் நம்ம பேங்க் போய் அந்த வேலையில் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓர் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு ஓடிபி கேட்டால் நம்ம வந்து அதை சொல்லி அதிலே மாட்டிக்கிறக்கூடாது. அதனால் முதியோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த சோசியல் பிளாட்ஃபார்மை வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். அந்த விஷயங்களை நல்லா எது தவறு எது சரி என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். தேவையில்லாத விட்டுறணும், தேவையானதை வச்சுக்கணும். நல்லதும் வருது, கெட்டதும் வருது, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட கற்றுக்கிறணும் கண்டிப்பாக.
0: நீங்கள் இந்த வங்கியில் பணி புரிந்ததுனால அவர்களுக்கு அந்த நிதி மேலாண்மை, முதியோர்கள் அந்த டெபாசிட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரிலாம் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்திக்கலாங்க?
1: ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா அவங்க பேங்க் தான், ஒரு ரிஸ்க் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஒரு 5 லேக்ஸ் இன்சூரன்ஸ் கூட கிடைக்குது. அதனால முதியோர்கள் வந்துட்டு ஒரு அதிகமான வட்டி தருதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இதில் நம்ம போய் போடக்கூடாது. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வங்கிகளை பார்த்து, ஈவன் என்பிஎஃப்சியில் கூட நல்ல என்பிஎஃப்சியெலாம் பார்த்துட்டு, எது வந்து நல்ல எம்சி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு விசாரிச்சுக்கிட்டு அந்த வங்கிகளை போய் போடணும். இதில் வந்துட்டு நம்ம டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து சில பேங்கில் போடலாம். இந்த இதில் நான் வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பணம் வைத்திருந்தீர்கள் என்றால் ரெண்டு பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேங்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடுங்க, இன்னொரு பேங்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்மார்ட் பேங்க்கில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலையில் வச்சுக்கலாம். நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர், நெட் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸு, ப்ளஸ் ஃபோன் பேங்கிங், அது இது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கிரெடிட் பண்ண சொல்லிட்டு அதில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஃப்ராட்ஸ்டர் ஈவன் படித்தவங்களையே பெரிய பெரிய வேலையில் இருந்தவங்களே ஏமாத்திடுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பேங்க்கில் ஒன்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இவ்வளோ சின்ன அமௌண்ட் வச்சுருந்தா ஈவன் அது வந்து நம்மளை ஏமாத்திட்டா கூட ஒரு பெரிய இழப்பு வராது அதில். அதனால ரெண்டு பேங்க் வச்சுங்க, ஒரு பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுங்க, அதில் நெட் பேங்கிங் வச்சுக்கிறாங்க. அந்த இதில் ஒன்லி ஃபிக்ஸட் டெபாசிட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இன்னொரு பேங்க்ல மாற்றிக்கிட்டு அதில் வந்துட்டு ஒன்லி நீங்கள் நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், மற்றபடி ஃபோன்பே அந்த இதில் அந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறதுன்னு நினச்சி வேறு எதில் பெருசாக போய் இதில் போட்டுற வேண்டாம். நியாயமான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா போதும், அதில் இருந்தால் போதும், அதை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும்.
0: நிறைய பேர் அந்த நிறுவனங்கள்ல இருந்து பணி ஓய்வு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் ஓரளவுக்கு அவர்களுக்கு அந்த லம்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தொகை வந்து ஒரு பணத்தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் அவங்க எப்படி அந்த கவனமாக இருந்து அதை எப்படி அதை பாதுகாப்பாக அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடு செய்கிறது, அதெல்லாம் எப்படி செய்யணும்? ஏன்னா அப்போ வந்து சுற்றி இருக்கிறவர்கள், மற்றவர்கள், அதெல்லாமே வந்து ஏதோ செலவு அப்படிங்கிற மாதிரி போகும். அந்த நேரத்தில் எப்படி கவனமாக இருக்கலாங்க?
1: அது எல்லா ரிட்டையர் பீப்புள், ரிட்டையர் ஆன பீப்புள் எல்லாத்துக்குமே உள்ள அது சோதனை தான். அது ஆக்சுவலாக ரிட்டையர் ஆன

0: பின்னாடி ஒரு பிஎஃப் வரும், இல்லை ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வரும், கிராச்சுட்டி வரும், இதெல்லாம் வரும். வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். அப்போ வரும்போது நம்மளுடைய உறவினர்கள், நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் உதவி கேட்பாங்க. பட்டு அதை வந்து நம்ம கருத்து எப்படி சொல்லணும்னா, அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கொடுத்துட முடியாது. நம்ம வந்து அதை வங்கிகள் மாதிரி ஒரு இடத்துல போட்டு வைக்கணும். சில பேர் வந்துட்டு நிலம் வாங்குவாங்க, சில பேர் வந்துட்டு பேங்க்கில் போடுவாங்க, சில பேர் ஷேர்லேயும் போட்டிருக்காங்க. என்னுடைய நண்பர்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், ரிட்டையர் பின்னாடி வாங்கின படத்தை நிறைய பேர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. நம்ம ஏஜ் வந்துட்டு 60 ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரிஸ்க் ரொம்ப ஹை ரிஸ்கில் போயெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி லோ ரிஸ்க் உள்ளது, குறைஞ்ச வட்டி வந்தால் கூட அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னுடைய அட்வைஸ் கேட்டிங்கன்னா, பேங்க்கில் போட்டுட்டு குறைச்ச வட்டி இருந்தால் கூட அதில் போடுறது தான் சேஃப். அது ஆக்சுவலாக ஷேரில் போட்டுருதோ, இல்லை இப்போ அந்த சமயத்தில் நம்ம நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்மளால் அதை போய் அதை பாதுகாக்க முடியுமா என்னென்னு தெரியல. அது நம்ம பசங்கன்னா ஏஜ் கம்மி இருக்கும், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ரிட்டையர் ஆன பின்னாடி மெயின்லி வந்துட்டு வங்கிகளில் போடுறது தான் உத்தமம்.
1: ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கை முழுதும் சம்பாதித்த பணம் அப்படிங்கிறதுனால.
0: ஆமாம்,
1: அந்த நேரத்தில் கவனமாக இருக்கும்.
0: அதாவது எவ்வளவு நம்மளால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க தான் கொடுக்கணும். எல்லாரும் டொனேட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ரொம்ப அமௌண்ட்டு நம்ம கையில் சார் டொனேட் பண்ணலாம், அப்படி முடியாதவங்களும் டொனேட்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவையான முதல்ல வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறணும். அதை சேஃப்கார்ட் வச்சுட்டு மீதமுறையில் தான் அவங்க டொனேட் பண்ணணும். அதுதான் உத்தமம்.
2: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: பணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: நுரையீரலையும் இதயத்தையும் எப்படி வலிமைப்படுத்துறது, அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு ஆற்றலை எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கறதுக்கான பயிற்சிகள் தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு வயசாகிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நுரையீரலோட அந்த தன்மை வந்து குறையுது. அதாவது மூச்சு வாங்குற அளவு, மூச்சு விடுற அளவு, இந்த தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கிறது. அதே நேரத்துல நிறைய வந்து முதியவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நுரையீரல்ல நீர் தேங்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நிறையவே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் அதாவது இதயம் சார்ந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகள் ரொம்பவே உதவியா இருக்கும். அதே மாதிரி இப்ப மட்டும் இல்லாம நிறைய வரக்கூடிய நோய்கள், மலேரியா, டெங்கு, காலரா, கொரோனா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, லங்க முதல்ல அதாவது நுரையீரல முதல்ல பாதிக்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகளை பாதிக்குது. அந்த பாதிப்புகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகளும் பிராணாயாமமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம். முதல்ல கால்கள் இரண்டையும் உங்களோட இடுப்பளவு அதாவது 1 feet ஓபன் பண்ணிக்கிறோம். ரெண்டு கையும் மேல தூக்கி ரெண்டு கைகளையும் இணைச்சுக்கிறோம். அதாவது ஃபிங்கர்ஸ் ரெண்டையும் இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர்ஸ், ரெண்டு கையும் ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நல்லா மேல கைய தூக்கும் போது கைய மேல் புறமா திருப்பிக்கிறோம். உள்ளங்கை ரெண்டும் மேல் புறமா இருக்கணும். இப்போ நல்லா எவ்வளோ முடியுதோ உங்களோட அப்பர் பாடி அதாவது இடுப்புல இருந்து மேல் பகுதியை எவ்வளோ முடியுதோ மேல் நோக்கி இழுக்கிறோம். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெச்சர் போத் ஹேண்ட்ஸ் அபோவ் த இயர்ஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், எவ்வளோ முடியுதோ மேல லிஃப்ட் பண்ணி ஸ்டே பண்றோம். நல்லா ஆழமா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடுறோம். 15 count அதுல ஸ்டே பண்ண போறோம். சரிங்களா? ரெண்டாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கை ரெண்டும் பக்கவாட்டில் வச்சுக்கிறோம். அதாவது சைட்ல நல்லா மூச்சு வாங்கிட்டே ரெண்டு கையும் மேல உயர்த்தி நமஸ்காரம், ரெண்டு கையும் காதுக்கு பின்னாடி நமஸ்காரம். நல்லா மூச்சு வாங்கி கை ரெண்டும் காதுக்கு பின்னாடி நமஸ்காரம் வச்சுட்டு அகேன் மூச்சு விட்டுக்கிட்டே கை ரெண்டும் பக்கவாட்டில் சைட்ல கொண்டு வந்துடும். இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மூச்சு வாங்கி விட்டுக்கிட்டே மூமெண்டா அதாவது பயிற்சியா பண்ண போறோம். நல்லா மூச்சு வாங்கிட்டே கை ரெண்டும் மேல கொண்டு போய் ரெண்டு உள்ளங்கையும் காதுக்கு பின்னாடி எவ்வளவு முடியுதோ உயர்த்தி நமஸ்காரம் பண்றோம். அதே மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே கை ரெண்டும் உடம்பு ஒட்டி கொண்டு வந்துடும். 15 times பண்ண போறோம். சரியா? முதல்ல நம்ம பண்ணது ஸ்ட்ரெச், கம்ப்ளீட்டா கையை மேல லிஃப்ட் பண்ணி ஸ்டே பண்ணோம். ரெண்டாவது மூமெண்ட். மூணாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து டேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க உங்களோட காலர் போன் இருக்கு இல்லையா, உங்களோட கழுத்து பக்கத்துல ரெண்டு போன் இருக்கும், காலர் போன். அந்த காலர் போனுக்கு கீழே உங்களோட எல்லா விரலோட நுனி, அதை வச்சு என்ன பண்ண போறோம், டப் டப்புன்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்கற அளவுக்கு காலர் போனுக்கு கீழே நல்லா டேப் பண்றோம். ஓகே, நல்லா தட்டுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இம்யூன் லெவலை அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றலை வலிமைப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எத்தனை தடவை பண்ணலாம்னா, ஒரு நாளைக்கு 21 times

0: காலையில ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை பண்ணலாம். அப்போ நார்மலாவே உங்களோட நுரையீரலோட அளவு, அதாவது மூச்சு வாங்குற அளவும் விடுற அளவும் அதிகமாகும். சரிங்களா? நுரையீரல நீர் தேங்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து குறையும். இது வந்து நின்ற நிலையில நம்ம செஞ்ச பயிற்சி. உட்கார்ந்த நிலையில என்ன பண்ண போறோம்? நல்லா நேரா நிமிந்து உட்கார்ந்துட்டு எப்படி நின்ற நிலையில பண்ணமோ அதே மாதிரி கைகள் ரெண்டையும் முட்டி பக்கத்துல கீழே வச்சிருக்கோம். இப்போ மூச்சு வாங்கிட்டே கை ரெண்டும் மேல எடுத்து ரெண்டு கையும் காதுக்கு மேல நல்லா உயர்த்தி நமஸ்காரம். மூச்சு விட்டுக்கிட்டே கை கீழே, மூச்சு வாங்கிட்டே கை மேல லிஃப்ட் பண்ணி நமஸ்காரம் பண்றோம். மூச்சு விட்டுக்கிட்டே கீழே, இதே மாதிரி 15 தடவை நல்லா ஆழமா மூச்சு வாங்கி மெதுவா விட்டுக்கிட்டே என்ன பண்ண போறோம்னா மூவ் பண்ண போறோம். சரியா? இது அமர்ந்த நிலையில. இப்போ அமர்ந்த நிலையில நம்ம முதல்ல சர்க்கரை வியாதிக்கு பண்ணோம் ஒரு ட்விஸ்டிங், அதுவும் பண்ணலாம். என்ன பண்ண போறோம்? நல்லா கால்களை மடிச்சு உட்காந்துட்டு உங்களோட இடது கையால வலது முட்டியை பிடிச்சிக்கோங்க. இடது கையால வலது முட்டியை பிடிச்சிக்கிறோம். வலது கைய முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறோம். வச்சுட்டு வலது பக்கம் திரும்பி நல்லா ஆழமா மூச்சு வாங்கி விடணும். அதே மாதிரி 15 தடவை முடிச்சுட்டு வலது கையால இடது முட்டியை பிடிச்சிக்கிறோம். இடது கை முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு நல்லா திரும்பி 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி விடுறோம். இந்த ரெண்டு பயிற்சியும் உட்கார்ந்த நிலையில பண்ணலாம். படுத்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இடது காலை மடிச்சு உங்களோட வயிற்று பகுதி வரைக்கும் கொண்டு வரணும். அப்படியே மெதுவா நீட்டணும். முதல்ல நம்ம காலை மடிச்சு பயிறு வரைக்கும் கொண்டு வந்துட்டு மெதுவா நீட்டணும். இதை என்ன பண்ண போறோம்னா மூவ்மெண்டா பண்ண போறோம். அதாவது நல்லா மூச்சு வாங்கும் போது காலை மடிச்சு ஸ்டமக் வரைக்கும் கொண்டு வரோம். மூச்சு விடும்போது காலை நல்லா நீட்டி தரையில வைக்கிறோம். ஓகே, முதல்ல இடது கால் 15 கவுண்ட், வலது கால் 15 கவுண்ட். இதுக்கு அப்புறமா ரெண்டு காலும் சேர்த்து ரெண்டு காலையும் மடிச்சு வயிறு வரைக்கும் கொண்டு வந்து ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டு ரெண்டு காலையும் கீழே வச்சு மெதுவா நீட்டுங்க. ஓகே, ரெண்டு காலும் மடிச்சு வயிறு வரைக்கும் கொண்டு வந்து லாக் பண்றோம். ரெண்டு காலையும் மடிச்சு கீழே வச்சுட்டு மெதுவா ஸ்ட்ரெச் பண்றோம். இதே மாதிரி 15 கவுண்ட். இதுவும் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. கடைசியில குப்பரப்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, புஜங்காசன், கை ரெண்டும் உங்களோட நெஞ்சு பகுதிக்கு நேரா வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு வாங்கிட்டே அப்பர் பாடியை எவ்வளவு முடியுமோ மேல லிஃப்ட் பண்ணி நேரா பாருங்க. இல்ல என்னால ரொம்ப முடியும், நான் நெகிழ்வுத்தன்மை ரொம்ப இருக்கு அப்படின்னா நல்லா மேல நிமிந்து சீலிங்க பாக்கலாம். ஓகேங்களா? உங்களோட உத்தரத்தை பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து புஜங்காசன். இது கடைசியா நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி. இன்னொன்னு என்ன பண்றான்னா சலபாசன் சொல்லுவோம். ரெண்டு கையவும் உங்களோட ஸ்டமக்கு நேரா, ரெண்டு கையும் உள்ள, அதாவது வயிற்றுக்கடியில நீட்டிக்கிறோம். ரெண்டு கையும் லாக் பண்ணிட்டு, அதாவது ரெண்டு கையும் கோர்த்துட்டு கம்ப்ளீட்டா உங்க வயிற்றுக்கடியில கொண்டு வந்துருங்க. ரெண்டு எல்போவும் சரிங்களா உள்ள போயிடணும். இந்த பொசிஷன்ல சின்ன நாடியை கீழே வச்சுட்டு ரெண்டு காலையும் தூக்க போறோம். ரெண்டு காலும் தூக்குறப்போ ஸ்டமக் வந்து கீழே அழுத்தும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு தூக்கலாம். இது கட்டில படுத்து பண்ண முடியாது, கட்டாயமா தரையில படுத்தாதான் பண்ண முடியும். சரியா? இந்த பிராக்டிஸ் முடிஞ்சா தரையில படுத்து பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். இந்த பயிற்சியை ரெண்டு காலும் லிஃப்ட் பண்ணி 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விட்டு ஸ்டே பண்ண போறோம். இப்போ ஆசன பயிற்சிகள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மூச்சு பயிற்சி, இது என்ன பண்ண போறோம்னு பாருங்க. உங்களோட இடது கை எடுத்து உங்களோட தொப்புள் பகுதியில வச்சுக்கோங்க. இடது கைய நேரா நிமிந்து உட்காந்துட்டு இடது கைய தொப்புள் பகுதியில வச்சுக்கிறோம். வலது கை எடுத்து நெஞ்சு பகுதியில வச்சுக்கிறோம். நெஞ்சு குழி இருக்குல்லையா அந்த இடத்துல. இப்போ இடது கை தொப்புள்ள, வலது கை நெஞ்சு குழியில நல்லா மூச்சு வாங்குறோம். மூச்சு வாங்கும் போது வயிறு வந்து நல்லா ஒரு பலூன் மாதிரி வெளியே வருது. மூச்சு விடும் போது நல்லா கம்ப்ளீட்டா உள்ள போகுது. ஓகே, இந்த பிராணாயாம பயிற்சிய 15 கவுண்ட் ஒரு நாளைக்கு 3 வேளை தாராளமா பண்ணலாம். இது பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இம்யூன் சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஓகேவா? லாஸ்டா நமக்கு பண்ணக்கூடியது முத்ரா, பிராண முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் ரெடியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிராண முத்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல் மூணோட நுனியை சேர்த்துக்கிறோம். சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரலோட நுனியை சேர்த்துக்கிறோம். ரெண்டு கையிலையும் சேர்த்துட்டு கைய வந்து மடிமையில வச்சு ரிலாக்ஸா பண்ண போறோம். இதுக்கு பேரு பிராண முத்ரா. இந்த முத்ரா மட்டும் அரை மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி நடக்கும் போதும் பண்ணலாம். மத்த எந்த முத்திரைகளும் நடக்கும் போது பண்ணக்கூடாது, இந்த முத்திரை மட்டும் நடக்கும் போதும் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் நிறைய இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும்.
1: இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன், அமைப்பு எஸ் முருகேசன்.

நிறைவாக ஒலித்த இந்த பாடல் கே எஸ் சித்ரா மனோ உன்னிமேனன் பாடியது படம் திருடா திருடா. சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு

0: வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களாம் நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
0: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கடந்த 19 தேதி தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1,50,000 பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150 பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200 அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற

0: துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரில் வடம் பிடித்தனர். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55, 15 ஆகாஷ்வாணி.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 4 மணிக்கு.
3: ஆபீஸ்க்குள்ள போயிட்டோன்னா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதுல டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமா கேக்குற.
4: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பா. 5 மணிக்கு வந்துடும் நம்பி 4 மணிக்கு இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணாம். பார்க்கல வாக்கிங் போறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறோம்.
1: தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்கலாம் எழுதியவர் கோபு பாபு அவர்கள். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்கலாம் மாலை 4 மணிக்கு.
4: படிச்சிருக்கா? படபடனே ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான். அவளை தாண்டி போறல 5-ல் 2 பேருக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ அழகு, சிரிக்கும் போது கண்ணத்துல வர குழி நல்ல உயரம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
5: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.
6: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
7: இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது.
6: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
8: எல்லோரும் வாழ்க்கையில் பார்க்கிற விஷயம் வந்து கருவேப்பிலையை பார்க்கிறோம். இந்த கருவேப்பிலை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கருவேப்பிலை சார் போட்டோம், வாசனை தெரிஞ்சது, சாப்பிட்டு தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இல்லைங்க, கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு மருந்து. கருவேப்பிலை கண்ணுக்கு முடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது மட்டும் இல்லை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பெருங்குடலோட இயக்கம் அப்படிங்கிறது மிக அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா கருவேப்பிலையை மட்டும் லேசாக நினைக்கிறோம் அப்படி இல்லை. அதுவும் பெண் குழந்தைகளை பொறுத்தவரை நீங்கள் அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு அந்த பச்சை சட்னி அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் காரத்தை சேர்த்து அந்த குழந்தைகளை கருவேப்பிலை சட்னியை மட்டும் எடுக்க வச்சிருங்க. முடிக்கு தோலுக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை டைஜஷன் சிஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு எந்த வியாதியுமே வராது. இதை நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். ஏன்னா மருந்தால் ஒரு விஷயம் நடக்கிறத விட உணவால் அந்த விஷயம் பக்குவப்படுகிற போது கருவேப்பிலையை தூக்கி போடக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை சட்னியாக மாத்திருங்க. குழந்தைகள் தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே பழக்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கு தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் அந்த கருவேப்பிலை சட்னி அல்லது 3 நாள் அந்த கருவேப்பிலை சட்னி ஏதோ ஒரு விதத்தில்

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. நேரம் 2:25. தொடர்ந்து KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் படம் கிளி பேச்சு கேட்கவா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் மதுபாலா. மதுமதி திரைப்படத்தின் பாடல் இது. மதுபாலா என்று பாடுகிறார்.

0: மணிக்குயில் திரைப்படத்தில் அருண்மொழி உமாரமணன் பாடிய பாடலோடு திரைகானம் நிறைவடைகிறது. நேரம் 2:40:35. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி. பெரியசாமி தூரன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர்.
1: நமஸ்காரம்.
2: நமஸ்காரம்மா. வாங்க ஸ்வேதா, ஹிரண்மயி, பாடி பார்த்தல்லாத கேட்பானே. இப்போ நம்ம சரணத்தை ஒரு வாட்டி பாடிட்டு பிறகு கீர்த்தனையை முழுக்க பாடலாம். சரணம் பாடுறப்போ ஒரு தடவை அந்த 2வது காலம் இதை பாடிக்குங்கோ. அப்புறம் கீர்த்தனை பாடுறபோது 1வது காலம் 2வது காலம் ரெண்டும் பாடுங்கோ சிட்டஸ்வரத்தை.
1: சரி சரி.

அது மேலே கிளியராக கேட்குற அளவு போகும்னாக்கா இந்த சங்கதி பாடுங்க. ஏன்னா கொஞ்சம் அவசரமாக பாடுறப்ப நம்ம அது அடுத்த ரிஷபத்தை சொல்லிடுறோம், அது இல்லாத இருக்கணும். நீங்கள்

ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ பாடலாம் பாட்டை ஹோல் திங் அப்படியே பாடிட்டு வாங்கோ.

Ma pa da pa da pa da ma pa ma ma. Ni da ni da.

0: நமஸ்காரம்.
1: நமஸ்காரம்மா.
2: இசைப்பயிற்சி கேட்டோம். கற்பித்தார் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், ஹெஸ் ஹிரண்மயி ஆகியோர்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கும்.

0: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஏரியில் 8 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர், சென்னை கொரட்டூர், அயப்பாக்கம், நெற்குன்றம், தாமரப்பாக்கம், வளசரவாக்கம், ஊத்துக்கோட்டை, புழல் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. வாணியம்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை அண்ணாநகர் மேற்கு, வில்லிவாக்கம், ஆம்பூர், சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை எம்ஜிஆர் நகர், திருநின்றவூர், எலந்தைக்குட்டைமேடு, அவலாஞ்சி, மடிப்பாக்கம், மணலி, மதுரவாயல், கொளத்தூர், சைதாப்பேட்டை, அரூர், திருவொற்றியூர், கிருஷ்ணகிரி, அம்பத்தூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம், எண்ணூர், அமைந்தகரை, விம்கோ நகர், முகலிபாக்கம், சின்னக்கோரை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தண்டையார்பேட்டை, கொளப்பாக்கம், டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மணலி, பெரியப்பட்டி, நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், மணலி நியூ டவுன், அரூர், திருவாலங்காடு, சாம்ராஜ், வடப்புதுப்பட்டு, சென்னை கொரட்டூர், செருமுள்ளி, அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சாலிகிராமம், குடியாத்தம், கத்திவாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், கல்லன்றி, பேசின்பாலம், கலசப்பாக்கம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டூர், அடையாறு, உட்பிரையர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பேரையூர், மாதவரம், பெரம்பூர், பெருங்குடி, நந்தனம், ஓமலூர், திருத்தணி, வேலூர், கலவை, குமுடிப்பூண்டி, பாரூர், மேட்டுப்பட்டி, கெத்தை, ஆலங்காயம், காட்பாடி, ஆற்காடு, மேலாளத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், பள்ளிக்கரணை, ஊத்தங்கரை, பாம்பாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது, இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், நீலகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலையே தொடரக்கூடும். இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் 2 தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்து காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31 டிகிரி

டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். நேர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்து வானொலியில் ஒலிபரப்பாக கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, எஸ்டிடி குறியீட்டு எண் 044. முதலில் ஒரு திரைப்பட பாடலை கேட்போம். மறுபடியும் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நம் நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் நேயர், தொடர்பில் இருந்தார். அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

முந்தானை முடிச்ச திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் நேர் யார்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? ஹலோ.

நேரம் 3:16:15 ஆயிட்டிருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க, பேசுங்க. குடுவாஞ்சிலேருந்து குமாருங்கிற நேயர் வந்து பெரிய எடுத்து பெண் திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டிருந்தார், கேட்போம்.

0: பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா, எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 3:20:30 ஆயிட்டிருக்கு. நமது நிகழ்ச்சியின் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பெண்ணை நம்புங்கள் படத்துல இருந்து நீ நினைத்த நேரம் எல்லாம் வர வேண்டுமா, அந்த பாட்டை கொடுங்க மேடம்.
0: சரிங்க, அந்த பாட்டு இப்ப கேட்கலாம்.

0: பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடிய அந்த பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பம் ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355-2986-00-37. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம் வி சுகுமார்.
0: சுகுமார் சார், உங்களுக்கு பிரியமான பாடல் சொல்லுங்க.
1: மேடம், எங்க சின்னராசா பாடல் சந்தனத்தான் பாட்டு தாளம் இல்லை, இந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அந்த பாடலை பத்திக்கலாம்.

0: நேரம் 3:29 ஆகிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது விடுமுறை விருப்பம், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் கலையரசு.
0: கலையரசு சார், சொல்லுங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: தஞ்சத்தேரில் தண்ணி தேவதை மானவீரியல் ஊர்வலம் போகும் இந்நேரம் 90 வைரங்களும் வழங்க வருகிறது. ஒரு கை ஓசை,
0: ஒரு கை ஓசை.
1: நம்மை விட்டு மறைந்த
0: அவர்களுக்கான திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கான ட்ரிபியூட் அந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: ஒரு கை ஓசை திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடிய அந்த பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் வட்டம் திப்பராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: சொல்லுங்க கிருஷ்ணசாமி சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: சூரல் நினைவு தங்கச்சங்கிலி.
0: தங்கச்சங்கிலி மின்னிடம். ஓகே, அந்த பாடல் இப்ப கேட்கலாம்.
2: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

0: சூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலே திரைப்பட இயக்குனர் மறைந்த திரைப்பட இயக்குனர் கே பாகிராஜ் அவர்களுக்கான புகழஞ்சலியாக நாம் கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்து நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: எனக்கு வந்து இன்னைக்கு கே பாக்யராஜ் நினைவாக ஒரு பாடலை கேட்க ஆசைப்படுகிறேன். அவர் தம் பங்களிப்பில் வெளிவந்த திரைப்படம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே. இந்த திரைப்படத்திற்காக கே ஜி எஸ் தாஸ் பாடிய பாடல் புலமைப்பித்தன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் வான்மேகமே பூந்தென்றலே, எங்கள் பாக்யராஜை பாராட்டுங்களேன்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் ரசிக்க விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேயர்கள் விடுக்கும் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பி நேயர்களை மகிழ்விக்கிறது. நேரம் இப்போது 3:44 நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: தஞ்சை மாவட்டம் பட்டுமா நகரத்திலிருந்து திருபுவனம் உதயா.
0: திருபுவனம் உதயா சாருக்கு விருப்பமான பாடல்.
1: இந்த விடுமுறை விருப்பத்தில் எனக்கு விருப்பமான பாடலின் படம் வண்ண வண்ண பூக்கள். பாடல் காதல் என்னும் கவிதை சொல்லுடைய கண்ணம்மா. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: இளையராஜா எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை கேட்கலாம்.

0: தமக்கு பிடித்த பாடலை தெரிவிக்க வந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் மேடம்.
0: செக்கு சேகர், சொல்லுங்க சேகர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம் சார். உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: உலக சுற்று வாலிபன்ல இருந்து ஒரு அருமையான பாடல் போடுங்க மேடம்.
0: அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பாடல் இது, உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில்.

0: நேரம் 3:55 பத்து நொடிகளாயிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் தேமகுளம், சிவகுமார்.
0: சிவகுமார், சொல்லுங்க சார், உங்கள் விருப்பமான பாடல்.
1: மேடம், படம் அந்த ஏழு நாட்கள்.
0: அந்த ஏழு நாட்கள்,
1: அதுல இருந்து கவிதை அரங்கேறும்.

0: இது பாக்யராஜ் ஐயா அவர்களுக்கு திருப்பு பாடலாம் நான் கொடுக்குறேன்.
1: ஓகே ஓகே கேட்கலாம், அந்த பாட்டில் கேட்கலாம். பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது, படம் அந்த ஏழு நாட்கள்.

0: மறைந்த திரைப்பட இயக்குநர் நடிகர் கே பாக்யராஜ் அவர்களின் இயக்கத்திலும் நடிப்பிலும் வெளிவந்துள்ள பல பாடல்களை நேயர்கள் தங்கள் விருப்பங்களாக தெரிவித்திருந்தனர். திரு கே பாக்யராஜ் அவர்கள் தமது குருநாதராக கருதும் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு ஞாயிறன்றும் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 4:10.
1: ஆகாஷ்வாணி தப்பி ஓடாதே தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள்.

0: நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, நாஞ்சில் பி ரேவதி, ஏ கே ஹுசைன், எஸ் டி பத்மஸ்ரீ, டி சுமதி ஸ்ரீ, பி லக்ஷ்மி, கோபு பாபு ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். தப்பி ஓடாதே தங்கமே நாடகம்.
1: கடவுளே, மணி 6 ஆக போகுது, இன்னும் இந்த மீராவை காணமே. சொன்னா சொன்ன டயத்துக்கு வர பழக்கம் என்னைக்கும் மீராவுக்கு கிடையாது. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கமே, இந்த 2 வருஷத்துல என்னைக்கு அவன் நேரத்துக்கு வந்திருக்கா கேட்டா?
2: நான் என்ன உன்ன மாதிரி சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேனா? எப்ப வேணா கிளம்பி வர்றதுக்கு? ஐடி கம்பெனி வேலையை பத்தி ஏதாவது தெரியுமா? சீட்டை விட்டு நகர முடியாம வேலை பொழிஞ்சு எடுக்கும். ஆபீஸ்க்குள்ள போயிட்டோன்னா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதுல டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமா கேக்குற.
1: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பா. 5 மணிக்கு வந்துடும் நம்பி 4 மணிக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணாம். பார்க்கில் வாக்கிங் போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். வாட்ச்மேன், என்ன சார் இன்னைக்கு உங்கள் லேட்டா? இதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறான். இந்த அவமானம் தேவையா? விட முடியலையே. படிச்சிருக்கா, படபடனே ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறான். அவளை தாண்டி போகிறாள் 5-ல் 2 பேருக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ அழகு, சிரிக்கும்போது கண்ணத்தில் வர்ற குழி நல்ல உயரம் அப்படின்னு மீனா கிட்ட நிறைய ஸ்பெஷல். ஒரு தரம் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 200 ரூபா கம்மியாக இருக்குன்னு கவுண்டரில் அப்படியே ஒரு மாதிரி நின்னான். சரின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், திருப்பி கொடுத்துட்டான். அதோடு விட்டுருந்தா பிரச்சனையே இருக்காது. ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கு, பீச்சு, வேலை, வீடு, வயசு, வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு பேச ஆரம்பித்து இன்னைக்கு லவ்வில் வந்து நிற்கிது. 2 வருஷம் ஆச்சு. ஆ, மீரா தான் ஃபோன் பண்ணுறா. மீரா, என்ன விளையாடுறியா? 4 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ என்னடானா?
2: கத்தாதே, என் ஃப்ரெண்டு கல்யாணியோட பெரியப்பா பாத்ரூமில் விழுந்துட்டாரான், அதனால அவளை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்.
1: போன மாதம் பாத்ரூமில் விழுந்தாங்களா, அது யாரு?
2: அது அவளோட சித்தப்பா.
1: கல்யாணிக்கு மொத்தம் எத்தனை சித்தப்பா, எத்தனை பெரியப்பா?
2: இப்போ அது ரொம்ப முக்கியமா? நான் வந்துக்கிட்டே இருக்கேன்,
1: சீக்கிரம் வா. மீராவுக்கு கல்யாணின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அது தெரியும். இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் சும்மா உதார விட்டுட்ருக்கான். ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்பியிருப்பா, அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இப்போ அவளை கோவம் வருது. அவளை பார்த்தவொன்னே அப்படி சல்லுன்னு இறங்கி போயிடுது. என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயத்தை பற்றி அவகிட்ட நீ பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது. அவள் எப்படி இதுக்கு ஒத்துப்பான்னு தெரியல, ஆனால் புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். நினைக்கிறது நடந்துடுன்னு ஒரு சமயம் தோணுது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்கு. கடவுளே, நீ தான் கூட வந்து நடத்தி கொடுக்கணும். ஆ, வந்துட்டா. இந்த ட்ரெஸ்ஸு நான் போன பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நல்லா தான் இருக்கு. ஆ, வரா வரா வரா.
2: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
1: நான் எதுவும் கேட்கல. மீரா, ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா, லவ்னா அப்படி தான் இருக்கும், வெயிட் பண்ணால் தான் லவ், இதெல்லாம் உனக்கு புரியாது.
2: யார்கிட்ட பேசுற?
1: பார்க் வாட்ச்மேன், அதோ தலையில் அடிச்சுட்டு போகிறானே, அவங்ககிட்ட தான் சொன்னேன்.
2: சரி சரி, வா பக்கத்து ஹோட்டலில் போய் ஏதாவது.
1: நான் இப்போ டிஃபன் சாப்பிட்ற மூடலையே இல்லை.
2: கோமா.
1: மீரா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி முடிவெடுக்கணும்.
2: என்ன திடீர்னு ஏதோ சீரியஸாக பேசுற? உங்கள் வீட்டில் உனக்கு வேற பொண்ணு பார்க்குறாங்களா?
1: அதெல்லாம் இல்லை.
2: பின்ன
1: நம்ம இப்படியே தினமும் மீட் பண்ணி ஹோட்டல், பீச்சு, மால் அப்படின்னு சுற்றிருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்க வேணாமா?
2: நான் தான் சொன்னேனேப்பா, எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலானே. கரெக்டாக டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசிடுறேன். வெயிட் பண்ணு முரளி.
1: இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மீரா. ஏற்கனவே தலைமுடி அங்கங்கே நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மோகன் இப்படி தான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் லவ்வருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இவனை கிஃப்ட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு போக நான் விடமாட்டேன்
2: முரளி. காதலுங்கிற பேச்சை எங்கள் வீட்டில் எடுக்க முடியாது. அம்மாவையாவது பேசி பேசி சம்மதிக்க வைக்கலாம். அப்பா ஒத்துக்கவே மாட்டார். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாலே வீடு 2 ஆயிடும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வேற ஆயிருக்கு.
1: இவ்வளோ குழப்பத்தில் எப்படி எப்போ அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலாம் நீ நினைக்கிற?
2: உண்மையான காதல் எத்தனை வருஷமா இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இந்த சினிமா டைலாக்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது.

0: இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம், அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.
1: என்ன?
0: ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஓடி போயா?
0: ஓடி போயினா நிஜமாவே ஓடி போய் இல்லை, பஸ், கார், ஆட்டோ இப்படி எதுலையாவது போய்.
1: முரளி, நான் எங்கள் அப்பா அம்மா மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு தலைவலி ஜுரம்னா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வர லேட்டானா அம்மா வாசல்லையே உட்காந்துருப்பாங்க. அப்பா ஸ்கூட்டரோட பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ சாதாரணமாக சொல்கிற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, என்னால் முடியாது. அவங்கள ஏமாத்திட்டு வர என்னால் முடியாது.
0: மீரா, சுலபத்தில் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிறது போது நம்ம காலம் கடத்திட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை. ஊரில் இருக்கிற என்னோட அப்பா அம்மா கூட நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அப்புறம் சொல்லிக்கலாம்னா முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பெற்றவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ வேண்டான்னு சொல்கிறவங்க, இப்போ கோவப்படுறவங்க பின்னால் சமாதானமாகி ஏற்றுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கு.
1: வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள திரும்பவும் ஏற்றுக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
0: மீரா, இது பட்டிமன்றல எது தப்பு எது சரின்னு பேசுறதுக்கு. இந்த விஷயத்தில் என் முடிவு சரியாக இருக்கும். நீ இதுக்கு சம்மதிக்கணும். திருத்தணி முருகன் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வருவோம். முதல்ல கோபம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்ன சொல்கிற?
1: இல்லை இல்லை இல்லை முரளி, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால் ஓடி வர முடியாது. நிச்சயம் முடியாது.
0: சரி, ஓகே. இன்னைக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். உன் முடிவில் மாறுதல் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. திருத்தணிக்கு போகலான்னு மட்டும் கோர்வர் சொல்லு போதும்.
1: நான் ஃபோன் பண்ண மாட்டேன்.
0: நீ ஃபோன் பண்ணுவே? கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவே.
1: இல்லை,
0: ஏன்னா இது உண்மையான காதல். வரேன்
1: முரளி.
0: புதன்கிழமை
1: முரளி,
0: திருத்தணி
1: முரளி.
2: மீரா, மீரா, என்ன இவ ஆஃபீஸ்லேருந்து வந்ததே லேட்டு. முகத்தை கழுவாமல் ட்ரெஸ்ஸை கூட மாற்றிக்காமல் ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டா? உடம்பு சரியில்லையோ?
3: மீரா, மீரா, கதவை தரமா?
2: மீரா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் சவந்திருக்கு, உடம்புக்கு என்னம்மா?
1: ஒன்றும் இல்லைம்மா, லேசான தலைவலி.
4: தலைவலியா? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உட்காரு மீரா, இரு இரு, நான் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன். பெருமாளே, உனக்கு 10 ரூபாய் காணிக்கையாக போடுறேன்ப்பா. என் குழந்தைக்கு தலைவலி சரியாக போயிடணும், அவள் பழைய மாதிரி ஆயிடணும். மீரா, என்னம்மா ஆச்சு, என்னம்மா ஆச்சு?
1: கொஞ்சம் பேசாமல் இறேன். இப்போ என்ன உயிர் போகிற மாதிரியா கிடக்க? ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்.
4: மீரா,
1: இங்கே பாரு, என்னவோ தலைவலின்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுற?
4: அது இல்லைம்மா,
1: முதல்ல நீ என்னை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறத நிறுத்து. எனக்கு 24 வயசு. காஃபி கூட முகத்தை கழுவிட்டு வரேன்.
4: சரி மீரா.
3: மீரா, மீரா, இந்தாம்மா காஃபி.
1: இவ்வளவு பாசமாக இருக்கிற அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி ஓடி போக முடியும்?
2: மீரா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்தாம்மா இந்த காஃபியை குடி.
5: காமாட்சி, காமாட்சி.
3: என்னங்க?
5: ஹாப்பி நியூஸ்.
3: ஹாப்பி நியூஸ்?
5: மீரா, நீ இங்கே தான் இருக்கியா? நல்லதா போச்சு.
1: என்னப்பா?
3: என்னங்க, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்களேன்.
5: எல்லாம் நம்ம மீராவோட கல்யாண விஷயம்தான்.
1: கடவுளே,
3: என்னங்க, என்ன சொல்லுங்களேன்.
5: காமாட்சி, யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை என் ஃப்ரெண்டு போன வாரம் என்கிட்ட கொடுத்தார் இல்லையா?
3: ஆமா.
5: அதையும் நம்ம மீராவோட ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். பொருத்தம் பிரமாதமா இருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு.
3: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
1: ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
5: மீரா, என்னம்மா உனக்கு ஓகே தானே?
1: அப்பா, அது அது வந்து இப்போ எதுக்குப்பா கல்யாணம்?
3: ஏய் மீரா, இப்போ தானே சொன்னேன் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு. இங்கே பாரு, நீ பெரிய பொண்ணு, அதனால தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்.
1: இல்லைப்பா, அது வந்து
5: மீரா, ஊர் உலகத்தில் பார்க்குறனே உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வீணாக அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லைம்மா. நாங்கள் பெற்ற பொண்ணு, எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள் உனக்கு நல்ல வரனாக கொடுத்துருக்காருமா.
1: இல்லைப்பா, இல்லை. நானும் ஒருத்தரை காதலிக்கிற

0: ஆனா சொல்றதுக்கு தயங்குறேன்.
1: ஏங்க, மீராவை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்.
0: அம்மா, எனக்கு குடும்ப கௌரவமும் முக்கியம், முரளியும் முக்கியம். நான் என்ன பண்ணுவேம்மா?
2: மீரா, மாப்பிள்ள பேரு ரகு, ஏதோ வேலை விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்காராம், ஒரு வாரம் இருப்பாராம். அவரை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா?
0: அப்பா, முரளி ரொம்ப நல்லவப்பா, நேர்ல பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்கப்பா.
1: என்னங்க, வீட்ல நல்ல விஷயம் நடக்க போகுது, உடனடியா திருப்பதிக்கு போயிட்டு வந்துருவோமா?
2: நிச்சயமா போயிட்டு வருவோம். என்னைக்கு போகலாம்? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, புதன்கிழமையே போயிட்டு வந்துருவோம். என்ன மேரா, உனக்கு ஓகே தானே?
0: எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், புதன்கிழமை ஃபோன் பண்ண பேசலாம்னு சொன்னா நான் புதன்கிழமை ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
2: ஓஹோ, புதன்கிழமைன்னதும் அந்த ஞாபகம் வந்துருச்சா? சரியான பொண்ணுமா நீ.
1: மீரா, ஊரை விட்டு போயிட்டா எங்களெல்லாம் மறந்து போயிடுவல்ல?
0: போறதானே இன்னும் முடிவு பண்ணலையேமா, ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? எப்ப வேணாலும் நீ புறப்பட்டு இங்க வந்துரு, இல்ல நாங்க புறப்பட்டு யூஎஸ்க்கு வந்துடுறோம்.
1: நீங்க சும்மா இருங்க, சந்தோஷத்துல அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ முதல்ல சாப்பிட்டோம், நீங்க திருப்பதிக்கு போற ஏற்பாட கவனிங்க.
2: பழகன குரலா இருக்கே, யாரா இருக்கும்?
1: அடட, பக்கத்து வீட்டு சரோஜா. வா சரோஜா.
3: சொன்ன நம்ப மாட்டேன், திடீர்னு திருப்பதிக்கு போகலான்னு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு ஐடியா வந்தது.
2: காமாட்சி, திருப்பதிக்கு போகணும்னு நாம சத்தமா பேசுனது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டிருக்குமோ?
1: ஏங்க, அவளும் அவன் வீட்டுக்காரரும் வரேன்னு சொன்னா வாடகை கார்ல இடம் இருக்காதே.
3: நான் சொல்ல வந்ததை இன்னும் கேட்கவே இல்லையே.
2: நாங்க திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா முடிவு பண்ணல.
3: ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு வந்துட்டோமே.
2: நிஜமாவா?
3: ஆமா.
1: பாடா,
3: நேத்து காலையில போயிட்டு ராத்திரியே வந்துட்டோம். அருமையான தரிசனம், சொன்னா நம்ப மாட்டேன். நேத்துக்கு கூட்டம் ரொம்ப கம்மி. இந்தாங்க லட்டு பிரசாதம்.
1: ஆச்சரியமா இருக்கு சரோஜா.
3: இதுல என்ன ஆச்சரியம், திருப்பதியில எப்பவுமே லட்டு தானே பிரசாதம்.
1: அது இல்ல, பெருமாளை நினைச்சதும் பிரசாதம் வந்துருச்சேன்னு ஆச்சரியப்பட்டேன்.
3: என்ன திடீர்னு பிளான், மீராவுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா?
2: இல்ல.
1: ஆமா, யூஎஸ் பையன்.
2: காமாட்சி, ஆமான்னு சொன்னா போதாதா? யூஎஸ் வேற அடுத்து சொல்லணுமா? நம்ம இருக்காட தெருமுழுக்க சொல்லிக்கிட்டே அலைவா.
1: பாவங்க, வம்புக்கு அலைவாளே தவிர ரொம்ப வெகுளிங்க.
3: ஆமா, கல்யாணம் பண்ணேங்க. ஓ, சாப்பிட்றியாமா? சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்டே. உனக்கு யூஎஸ் மாப்பிள ஓகே தானே?
4: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
3: உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
0: மரியாதையா?
3: போயிடுறேன் போயிடுறேன், கண்ணு கலங்கி இருக்கேன்னு கேட்டேன். காமாட்சி, நான் வரேன்.
1: ரொம்ப தேங்க்ஸ், வாங்க.
0: அம்மா, திருப்பதி ட்ரிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், உடனே வேண்டாம்.
2: ஏமா?
0: எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதுப்பா.
2: ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா, இந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா நீயே ஒரு சௌகரியமான நாள் பார்த்து சொல்லு.
0: ஓகேப்பா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
2: காமாட்சி, நம்ம மீரா எப்பவும் போல தானே இருக்கா?
1: ஆமா, ஏன்
2: இல்லை? அவ மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் கேட்டேன்.
0: நான் ஏன் முரளியை பார்த்தேன், ஏன் முரளியை லவ் பண்ணின, இப்போ எப்பேற்பட்ட இக்க

0: கஷ்டமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருந்தா கூட நான் முரளிய வெறுத்து ஒதுக்கி இருப்பேன். ஆனா ஆனா அவன் ரொம்ப நல்லவனா, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அவன் நிழல் கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்லை. ரொம்ப டீசன்ட், எஸ் எஸ் ரொம்ப டீசன்ட். என்ன காரணத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்ல முடியும்? எங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க, ஐ எம் சாரின்னு சொல்றது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம். அப்படி என்னால முரளிய பார்த்து சொல்ல முடியுமா? யூஎஸ் மாப்பிள்ள, நான் இருக்கிற குழப்பத்துல இது வேற புதுசா. அப்பா அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மாப்பிள்ள தேடுறது நியாயம்தான், கரெக்ட். வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்க மாப்பிள்ள தேடுவாங்க. ஆனா என்னால அதை சந்தோஷமா ஏத்துக்க முடியலையே. அதுக்காக அவங்களை எதிர்த்து தூக்கி எறிஞ்சு பேசவும் தோணல. மனச பாற மாதிரி வச்சுக்கிட்டு காதலுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற அப்பா அம்மா ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏ கூட ஆரம்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற முரளி, இதுல நான் யார பகச்சுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நான் முரளிய காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஏன் தைரியம் வரல? தைரியம் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது இல்லையா? முரளி சொல்ற மாதிரி இல்லைன்னா ஓடி போக நான் ரெடியா இருக்கணும். சரி, ஒரு பேச்சுக்காக என் காதலை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிட்டாலும் விளைவு எப்படி இருக்கும்? கோபம், சண்டை, வாக்குவாதம், ஏற்கனவே பைபாஸ் ஆனவருக்கு டென்ஷன்ல எது வேணா ஆகலாம் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
1: மீரா, மீரா,
0: என்னமா?
1: இன்னும் நீ தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுத, விளக்க அணைச்சிட்ட, இன்னுமா தூங்கல?
0: அதான் விளக்க அணைச்சிட்டேன்ல, நீ போய் தூங்கு. புதன்கிழமை போன் பண்ண சொல்லியிருக்கானே, போன் பண்றதா வேண்டாமா? என்ன முடிவு எடுக்கிறது? என்ன இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம தடுக்கிறது என் மனசுதானா? கடவுளே!

0: மீரா, என்னடி எதுவுமே சொல்லாம இந்த காஃபி ஷாப்புக்கு கூட்டி வந்திருக்க?
1: நீ உள்ள வா, முதல்ல உள்ள போனா வா கல்யாணி.
0: என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்தப்பவும் சரி, என்ன கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, வழியில நீ எதுவுமே சொல்லல. என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா?
1: சொல்றேன், முதல்ல அந்த கார்னர்ல உட்காந்து பேசுவோம் வா.
0: உட்காந்தாச்சு, சொல்லு.
1: இது என் கல்யாணத்தை பத்தி.
0: வாவ், கங்க்ராட்ஸ்.
1: அவசரப்படாதடி, நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் கேளு.
0: சொல்லு.
1: இதான் விஷயம், இப்ப சொல்லு என்ன பண்றது?
0: ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு.
1: அதான் என் குழப்பம். கல்யாணி, ஏன் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ?
0: மீரா, எல்லா காதலும் ஒரே மாதிரின்னு கிடையாது. சிலது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், சிலது பயங்கர சிக்கலா இருக்கும். அவ்வளவே, நானே லவ் மேரேஜ் தானே.
1: நீ உன் லவ்வரை தானே கல்யாணம்?

0: ஆமாம்.
1: எப்படி?
0: சுரேஷ் என் கூட காலேஜில் படித்தான், ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நேராக அவனை என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். முதல்ல அவங்க ஒத்துக்கலை, அவங்க வீட்லேயும் இதே நிலைமை தான், ஒரே சண்டை ஒரே பிரச்சனை, எதுவுமே பண்ணாமல் 4 வருஷம் அமைதியாக இருந்தோம். அதுக்கு மேலே உறுதியாக இருந்தோம். அவங்க பெரியவங்களுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, அவங்களா பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரேர் கேஸ், எல்லா காதலும் இப்படி சுமூகமாக முடியும்னு சொல்ல முடியாது, அநேகமாக தகராறு தான். அம்மா நீ என்ன பண்ண போற?
1: அது புரியாம தானே உன்ன கேட்குறேன்.
0: மீரா, ஒன்று என்ன மாதிரி நீ தைரியமாக முடிவெடுத்து முரளியை உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் பேசணும்.
1: அது சத்தியமாக நடக்காது. முதல்ல எனக்கு அந்த தைரியம் இல்லை, ரெண்டாவது என் அத்தை ஒருத்தங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம்னாலே வெறுப்பு.
0: அப்போ அம்மா கூட உனக்கு சப்போர்ட் இல்லையா?
1: அப்பாவோட வார்த்தையை மீறி எதுவும் நடக்காது எங்க வீட்டில்.
0: ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்றுன்னு எவ்வளவு சிக்கல் பாரு. உங்க அப்பாவுக்கு இப்பதான் பைபாஸ் முடிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கும் வீட்டில் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது.
1: ஆமா,
0: காதல் கல்யாணம்னாலே அப்பாவுக்கு வெறுப்பு தான் முதல்ல வரும், அம்மாவால் பாவம் எதுவும் பேச முடியாது.
1: ஆமாண்டி.
0: மீரா, இது முழுக்க முழுக்க உன்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு எங்கள் யாருக்குமே உரிமை கிடையாதுடா. நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா?
1: என்ன?
0: உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா?
1: ஐயோ, இவளை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டிட்டு வந்தியானு ஓ முன்னாடியே என்னையும் திட்டுவாரு, உன்னையும் திட்டுவாரு.
0: என்ன, நீ எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இதுக்கு மேல நீ தான் முடிவு பண்ணிக்கணும்.
1: கல்யாணி, முரளி சொல்றது சரின்னு நினைக்கிறியா தப்புன்னு நினைக்கிறியா?
0: மீரா, உன்னையே என்னால புரிஞ்சுக்க முடியலையடி. இதுல முரளியோட ஏற்பாட்டை பத்தி நான் எப்படி நீ சொல்ல முடியும்?
1: புதன்கிழமை வரைக்கும் முரளி டைம்
0: கொடுத்துருக்கான். நாளைக்குதான் புதன்கிழமை.
1: ஆமா, எனக்கு படபடன்னு இருக்கு.
0: மீரா, நான் உன்னை சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்றை இழந்தா தான் இன்னொன்று அடைய முடியும். காலம் இருக்கே, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. தைரியமாரு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு.
1: பிள்ளையாரப்பா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். இந்த சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதான். அன்னைக்கு முரளியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கம் நிம்மதி எதுவுமே இல்லை. சரி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். காதலிக்க தைரியம் இருந்தது, அதை வீட்டில் சொல்ல தைரியம் இல்லை. அப்புறம் ஏன்னு நீ கேட்கலாம், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே? அந்த மாதிரி நானும் முரளியும் ஒன்று சேர நீ தான் எனக்கு வழி பண்ணணும். அப்புறம் வீட்டில் வந்து இதை சொல்கிறப்ப கூட அவங்க சம்மதித்து அதை ஏற்றுக்கணும். டோட்டலாக பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பார்த்து செய்ப்பா. இப்போ நல்ல நேரம், உன் சந்நிதி முன்னாலேயே நான் முரளிக்கு ஃபோன் பண்ணுறேன்.
2: மீரா,
1: போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தியா?
2: இன்னைக்கு புதன்கிழமை, நீ எப்படியும் ஃபோன் பண்ணுவோம் எனக்கு தெரியும், நான் தான் அன்னைக்கே சொன்னேன். சொல்லு மீரா. மீரா, லைனில் இருக்கியா?
1: திருத்தணிக்கு போகலாம்.
2: ஏய், சூப்பர் சூப்பர் மீரா, ரொம்ப தேங்க்ஸ். நீ இதை தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, நான் எந்த டென்ஷன் இல்லாமல் உறுதியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
1: ஆனால் நான் அப்படி இல்லை. அப்பா அம்மாவை பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த 2-3 நாளில் தான் என்கிட்ட அவ்வளோ பிரியமாக நடந்துக்கிட்டாங்க, அதாவது வழக்கத்தை விட அதிகமாக. எனக்கு மனசே கேட்கல முரளி.
2: குழந்தை மாதிரி இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும்.
1: எனக்காக ஒரு US மாப்பிள்ள வேற பார்த்துருக்காங்க, என் அபிப்பிராயத்தை அவங்க கேட்கவே இல்லை. எப்படியும் நான் அவங்க பேச்சை தட்ட மாட்டேன்னு சந்தோஷமா இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
2: மீரா, எனக்கும் அத்தை பொண்ணு ஊர்ல தயாரா இருக்கா, ஆனா என் மனசுல நீ வந்தப்புறம் நான் அத்தை பொண்ணை நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? இது யாருக்கு எங்க அமையுதோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மீரா, மீரா, மீரா, முதல்ல அழகுறத நிறுத்து, அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன், உட்காந்து பேசுவோம்.
1: வேண்டாம்.

0: எங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில இருந்து தான் பேசுறேன். இங்க யாராவது பார்த்துட்டா வம்பு. போன்லயே பேசிக்கலாம்.
1: ஓகே, இன்னைக்கு தேதி 18, நாம 22 காலையில யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம்
0: முரளி, முரளி ஒரு நிமிஷம், போனை கட் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டு சரோஜா வராங்க. எங்க வம்பு கிடைக்கும்னு அலையறவங்க அவங்க. அவங்கள நான் பேசி அனுப்பிட்டு மறுபடியும் உன்ன கூப்பிடுறேன். ஓகே
1: ஓகே.
2: மீரா,
3: நீதானா? தூரத்துல இருந்து பார்த்த போதே சந்தேகமா இருந்தது. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
0: கோவில்ல என்ன பண்ணுவாங்க?
3: அதானே, அத போய் கேக்குறேன் பாரு. ஆமா, நீ யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தியே.
0: ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டீங்களா?
3: சீச்சி, நான் அதோ அந்த பூக்கடைக்கிட்ட இருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்தேன்.
0: அப்பட.
3: ஆமா, போன்ல யாரு? யுஎஸ் மாப்பிள்ளையா? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாரா?
0: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
3: தெரியணும்னு இல்லை, தெரிஞ்சா பெட்டர்.

0: அதோ அந்த பூ கடைக்கிட்ட இருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்தேன்.
1: அப்பட.
0: ஆமா, ஃபோன்ல யாரு? யூஎஸ் மாப்பிள்ளையா? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாரா?
2: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
0: தெரியணும்னு இல்லை, தெரிஞ்சா பெட்டர். இல்லை மீரா, நீ என் பொண்ணு மாதிரி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். அதுவும் இல்லாம
2: எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கால் பண்ணணும், நீங்க கிளம்புறீங்களா?
0: நான் ஒருத்தி எங்கிதம் தெரியாதவ. நீ மாப்பிள்ளையோட இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசு பேசு, நான் நடுவில் எதுக்கு நந்தி மாதிரி? அப்படியே அந்த யூஎஸ் மாப்பிள்ளைகிட்ட நானும் விசாரிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
2: ரொம்ப முக்கியம், கிளம்புங்க.
0: சரி, வர வரம்மா வர.
2: முரளி, அவங்க போயிட்டாங்க.
3: மீரா, வேற யாராவது வரத்துக்குள்ள பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18, நாம 22 விடிய காலையில கிளம்பிடுவோம். வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம.
2: முரளி, அது எப்படி அன்னைக்கு?
3: ஏன், 22 வேண்டாமா?
2: இல்ல இல்ல, ஏதாவது கார் ஹையர் பண்ணிட்டு போறோமா?
3: எதுக்கு கார் அது இதுன்னு? விடிய கால 4 பஸ் காலியா இருக்கும், கிளம்பிடுவோம். என் ஆபீஸ் மணிகண்டனை ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருவேன். கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருவான். மீரா, ஏய் மீரா, மீரா, நடுவில் ஏதாவது ஊன்னு சொல்லுமா? நல்ல கரையை நடக்க போதில்ல, சரியா?
2: சரி
3: மீரா, அன்னைக்கு காலையில் வீட்டில் ரெடியா இரு, நான் ஒரு ஆட்டோவில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
2: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்துடுவாங்க.
3: அப்போ நீ எப்படி வருவ?
2: அது நான் தெருக்கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
3: சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நேராக மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு, நான் 4 அங்கே வந்துடுவேன். நீ 4:30 5 வந்துடணும். வழக்கம் போல டிலே பண்ணிடாதம்மா, சரியா?
2: என்ன
3: கொஞ்சம் சந்தோஷமா ஊன்னு சொல்லேன்.
2: சரி.

0: எவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி வந்துருச்சு. மணி விடிய காலையில 4, முரளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். எல்லா சாமியும் என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்றது தப்பு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்பா அம்மா பாவோ, ஆனா இதுல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா அம்மாவை எழுப்பாம சத்தம் போடாம அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு மனசால சாரின்னு சொல்லிட்டு போகணும். வசந்த் தூங்குறாங்க, ஆனா ஏசியும் ஓடல, ஃபேனும் ஓடல, நைட் லேம்ப் எப்பவும் எரியும், அதையும் எரியலையே, என்னாச்சு? ஐயோ, என்னது பெட்ல அம்மா அப்பாவை காணோம்? எங்க எங்க போயிட்டாங்க? அம்மா அப்பா, ஒருவேளை பாத்ரூம்ல இல்லையே. ஐயோ, எங்க அவங்க? கொல்ல பக்கம் போய் பார்க்கலாம். கடவுளே, இங்கேயும் இல்லையே. ஒருவேளை மாடியில. ஐயோ, மாடியிலே இல்லையே, எங்க எங்க போயிட்டாங்க? ஹலோ
1: மீரா, நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா.
0: அம்மா அப்பா, எங்க போனீங்க? எங்க போனீங்க? அம்மா, இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.

0: அம்மா.
1: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால் அந்த குடும்பம் சந்திக்க போகிற அவமானங்களை பற்றி யோசிச்சு பார்க்கறதில்ல. சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறதும் இல்லை. பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுறதும் தவிக்கிறதும் எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கும் போது தாம்மா தெரியும். இப்போ நானும் உங்கள் அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டோம். உங்கள் அப்பா அம்மா எங்கே என்ன ஏதுன்னு யார் யார் வந்து கேட்பாங்களோ தெரியாது. எல்லாரையும் சமாளிக்கிறதும் பதில் சொல்கிறதும் அவமானப்படுறதும் உன் பொறுப்பு தாம்மா. இந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் வீட்டிலேயே இருக்கிறதா ஓடி போகிறதாங்கிறத நீயே முடிவு செய்துக்க.
0: அன்புடன் அப்பா அம்மா. யோ அப்பா, இப்படி தலையில இடிய போட்டுட்டீங்களே. நான் ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுமே என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கலாமே, என்ன தடுத்திருக்கலாமே. சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி அந்தரத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? கடவுளே கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு தப்பு தப்பு, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா?
2: முரளி முரளி கூப்பிடுறனே, இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்யன்னு நினைச்சிருவானே. இப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இதை விட என்ன அடிச்சு உதச்சு நடுத்தரவுல தள்ளி இருக்கலாமே. நான் ஓடி போறதுக்கு எவ்வளவு தயங்கின, எத்தனை தடுமாறுனேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் போறதா இருக்கிறதா புரியலையே.
3: என்னது இது? காமாட்சி எப்பவுமே காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் கோலம் போட்டுடுவா. மணி அஞ்சராகுது, இன்னைக்கு கோலம் போடவே காணோம். வீட்டில் லைட் எதுவும் எரியல.
4: காமாட்சி காமாட்சி!
2: கடவுளே, என்ன இது? மீரா மீரா இப்படி வெறும் தரையில் கிடக்கா? மீரா மீரா
4: காமாட்சி, மீராவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? மீரா எழுந்துருமா, எழுந்துரு.
5: என்ன வேணும் உங்களுக்கு?
2: இல்லை, வீடு அலங்கோலமா கிடக்கு, நீயும் அழுதுட்டு இருக்க.
4: ஆமா காமாட்சி, எங்க
2: என்னாச்சு மீரா?
5: அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க.
4: நான் நம்ப மாட்டேன், என்கிட்ட சொல்லாம காமாட்சி எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு துணைய நான் இருக்கேன், சொல்லுமா.
5: சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
2: மீரா, நான் உன் பக்கத்து வீட்டு ஆண்டிமா.
5: தெரியும், கிளம்புங்க.
2: ஐயோ, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரிமா, நான் வரேன்.
5: ஐயோ, மறுபடியும் முரளி ஃபோன் பண்றானே, ஃபோனை எடுக்கிறதா வேண்டாமா? முரளி, சத்தியமா நான் கிளம்பிட்டேன், ஆனா காலையில என்னோட அப்பா அம்மாவை காணும், என்னால வீட்டை விட்டு நகர முடியல. பால்காரன் வந்தான், வழக்கமா அம்மா தானே பால் வாங்குவாங்க, இன்னைக்கு அவங்க தூங்குறாங்கன்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான். அவன் இனிமே சும்மா இருப்பானா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவான். அவங்க எங்க எங்கன்னு கேட்குற எல்லாரையும், கடவுளே நான் எப்படி சமாளிக்க போறேன்? முரளி, சத்தியமா சொல்றேன், நான் தைரியம் இல்லாத உன் முரளி. உன்னை ஏமாத்திட்ட, என்னை தடுக்கிறது என் மனசு, அதை மீற முடியாம நான் தவிக்கிறேன். யாரு?
6: நான் தான் கண்ணு. கண்ணம்மா, வீட்டு வேலைக்கு வந்துக்கிறேன்.
5: வா கண்ணம்மா.

0: இன்னையம்மா பொழுதோட எழுந்துக்கண அம்மா எங்க
1: பக்கத்து வீட்டு அம்மாவோட கோயிலுக்கு போயிருக்குதா?
2: அது அது வந்து கண்ணம்மா, நீ இன்னைக்கு வீட்டு வேலை எதுவும் செய்யவேணா, நீ கிளம்பு.
0: என்னம்மா, ஊட்ட கூட்டணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், ஒரு வேலை மிஸ் ஆனா கூட உங்க அம்மா என்ன திட்டோ திட்டுன்னு திட்டிப்பிடுவாங்க.
2: நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு.
0: என்ன கண்ணு கோவமா பேசிக்கின?
2: ஆமா கோவம் தான், நீ கிளம்பு. முதல்ல
0: கிளம்பவா? என்னவோ சரியில்லையே. அப்பா எங்க?
2: அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கிளம்பு.
0: என்னடா இது, நேத்துக்கு நான் வேலைக்கு வந்தப்ப கூட அந்த அம்மா ஊருக்கு போறது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கலையே. இப்ப அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க?
2: உனக்கு எதுக்கு அதெல்லாம்?
0: அது இல்ல, வீட்டுல பெரியவங்கள காணோம். ஒன்னு கேட்டா நீ கோவமா பேசுற. ஒருவேளை ஐயாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ? சே சே, இல்ல இல்ல, அம்மாவையும் காணுமே. அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்களா?
2: இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறியோ அத வெளியில போய் யோசி. முதல்ல இங்க இருந்து போ.
0: சரிதான்,
2: சங்கிலியே இல்லாம என்ன வீட்டுல இப்படி கட்டி போட்டுட்டீங்களப்பா.
3: இருட்டா இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததும் இப்ப நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. மணி 8:30 ஆகுது. மீரா என்ன எவ்வளோ பெரிய முட்டாளாக்கிட்டா. பயமா இருக்கு, வீட்டில் சொல்ல தைரியம் இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அவன் மேலே பரிதாபப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் என்னை ஏமாத்த அவள் போட்ட நாடகன்னு இப்போ தானே புரியுது. அவள் சொன்னான்னு 2 வருஷம் காத்துட்டுருந்தனே, என்ன மாதிரி மடை அவனாவது இருப்பானா? யோசிச்சு சொல்லு, புதன்கிழமை சொல்லுன்னு டைம் கொடுத்தனே. சரின்னு சொல்லிட்டு இப்போ அனாதை மாதிரி பஸ் ஸ்டாண்டில் புலம்ப விட்டால. ஆமாம், என்னை நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் நினச்சாளா, இல்லை ஏதோ டைம் பாஸுக்கு ஒருத்தன் கிடச்சான் சுற்றலான்னு நினச்சாளா? நிலமையப்பார், ஃபோனை பார்த்துக்கிட்டே எப்போ ஃபோன் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் ராத்திரி எவ்வளோ நேரம் அரட்டடிப்பான் தெரியுமா? இப்போது ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. அதுவும் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள், இன்றைக்கி ஃபோன் எடுக்காமல் வெறுப்பேற்றுறாள்னா அவள் எவ்வளோ பெரிய சாடிஸ்டாக இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டில் புட்டி வச்சுருக்காங்க, ஃபோனையும் பிடுங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கணுமா? நோனோ, சான்ஸே கிடையாது. ஃபோன் அடிக்குது, அதானே மீராவான்னு பார்த்தேன். அவள் எங்கே கூப்பிட்றது? திருத்தணிலேருந்து மணிகண்டன். மணி, அதான்ப்பா நானும் காலையில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரலை. கரெக்ட் மணி, நீ சொன்ன இவங்களை எல்லாம் கையோடு கூட்டிகிட்டு வந்ததான் ஆச்சு, இல்லைன்னா கடைசி நேரத்தில் கூட கழுத்துருப்பாங்கன்னு. இப்போ அப்படி தான் ஆச்சு. ம், இல்லை மணி, அது சரியாக வராது. நான் சொல்கிறத கேள, நீ சொல்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறது எனக்கு அசிங்கம். 10 பேரோட அவங்க அப்பா வந்து என்கிட்ட தகராறு பண்ணி அப்புறம் போலீஸ் அது இதுன்னு போனால் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. எப்போ என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது பெரிய தப்பு. ம், மனசு சரியில்லை தான் மணி, கவலைப்படாத. அது அப்போ வந்தப்புறம் வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன், இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது எதுவும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி வந்துடு. சாரி மணி, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். முருகரை நல்லா வேண்டிக்கோ, ஃப்ரீயாக இருந்தான்னா ஏன்பா இப்படிலாம் நடக்குதுன்னு கேளு.

எத்தனை பேரை சமாளிக்கிறது? என்னால முடியல, சத்தியமா முடியல. எங்க போனாங்க, எப்ப போனாங்க, ஏன் போனாங்க, உனக்கு கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. ஒருவேளை இந்த மீரா எங்கேயாவது தப்பா நடந்துகிட்டு கெட்டு போய் வந்திருக்காளா? அந்த அவமானம் தாங்காம ஓடி போயிட்டாங்களா இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவை எடுத்திருப்பாங்களா? அப்பப்பா, அப்படி இப்படின்னு

0: ஏன் காது படவே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன், நான் ஓடி போயிருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் இப்படித்தானே கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேனே. ஏன் என் மேல இறக்கம் இல்லாம இப்படி விட்டுட்டு போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணில் படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா.
1: மீரா, நான் தான் பக்கத்து வீட்டு சரோஜா. மனசு கேட்க மாட்டேங்குது, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருமா, வம்பு கேக்குறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. தண்ணி கேன் போடுறவன், மீட்டர் ரீடிங் பார்க்க வந்தவன், பூக்காரி, இஸ்திரி வண்டிக்காரங்கன்னு நிறைய பேர் வாசல்ல நின்னு என்னென்னமோ பேசுறாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவங்க மட்டுமா? இவங்களை தவிர அப்பாவோட தினமும் வாக்கிங் போறவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல.
1: அதான் வந்து நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அவங்க எங்கன்னு
0: தெரியல. சொல்றேன், விடிய காலையில எழுந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க.
1: ஐயோ பகவானே, நீ ஏன் மீரா?
0: ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஆண்டி. அவங்கள காணும், வந்து வந்து எங்கன்னு கேட்கறவங்க எல்லாருக்கும் வேற வேற பொய்ய சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. எவ்வளவு கோவப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் என்ன பார்க்க வரீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன்.
1: சரிம்மா, வருத்தப்படாத. மீரா, உங்க மாமா ஒருத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்காரா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? வேணா போன்ல கேட்கலாமா?
0: அச்சோ வேண்டாம் ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அது அப்படியே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும், பெரிய அவமானமா போயிடும்.
1: சரி மீரா, முதல்ல நீ முகத்தை போய் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா போ. யாரது கதர் ஜிப்பா வேட்டியில? பெரியவர் வராரு. ஐயோ, ரொம்ப கோபமா வேற இறங்கி வராரு. யாருங்க நீங்க?
2: நீங்க யாரு?
1: நான் சரோஜா, பக்கத்து வீட்டுல இருக்கேன்.
2: பக்கத்து வீட்டுல அங்க இருக்க வேண்டியது தானே, எதுக்கா இங்க இருக்கீங்க?
1: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
2: அவன் இருக்கானா?
1: ஏன், யாரு?
2: என்ன நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாசலே நிக்கிறீங்க? மீரா, மீரா.
1: மீரா உங்களுக்கு தெரியுமா?
2: அவ வந்தப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும்.
0: ஐயோ சித்தப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு? வாங்க சித்தப்பா வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
2: இந்த நந்தியை முதல்ல நகர சொல்லுமா?
1: மன்னிக்கணும், நீங்க மீராவோட சித்தப்பான்னு தெரியாது. வாங்க உள்ள வாங்க.
2: மீரா, எங்க அவன், உங்க அப்பா?
0: வந்து அது வெளியே போயிருக்காரு சித்தப்பா.
2: வெளியில போயிருக்கானா? மாயவரம் ப்ராப்பர்ட்டியில எனக்கு சேர வேண்டிய பங்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். 22ஆம் தேதி வாடா, வக்கீல் முன்னாடி உட்காந்து பங்கு பிரிச்சு பத்திரம் எழுதிக்கலாம்னா நம்பி கிளம்பி வந்தா இப்ப வெளில போயிருக்கானா? எங்க போயிருக்கான்? எப்ப வருவான்
0: தெரியல.
2: என்ன, எங்கிட்ட டிராமா பண்றான்? அவன் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவன் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்.
1: நீங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது.
2: நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, இதுல நீங்க தலையிடுறது தப்பு.
1: நான் நிஜத்தை சொல்றேன்
0: ஆண்டி.
1: என்ன மீரா, உனக்கு மறந்து போச்சா? இது பாருங்க ஐயா, மீராவோட அப்பாவும் அம்மாவும் திருச்சியில ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க, வர்றதுக்கு 4 நாள் ஆகும்.
0: ஆண்டி
1: நீ சும்மா இரு மீரா, அதனால நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்ல வந்த. அதான்
2: மீரா, இதெல்லாம் நிஜமா?
1: நான் தான் சொல்றேனே, மீரா தனியா இருக்கான்னு அவளுக்கு துணையா என்ன இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா மீரா?
0: ஆமா ஆமா.
2: ஓஹோ, நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு. போனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறவனை.
0: சித்தப்பா, அப்பாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
2: சபாஷ், ரொம்ப

0: ஏர்ன் பண்ணி தான் போயிருக்கான், விடமாட்டேன். இனி வக்கீல், வக்கீல் நோட்டீஸு, கோர்ட்டு கேஸுன்னு அவனை சஞ்சு சிரிக்க வைக்கிறேன். மீரா, நிஜமாவே சொல்லு, உங்க அப்பா திருச்சிக்கு தான் போயிருக்கானா?
1: நான் தான் ஆமாங்கிறனே.
0: நீங்க மீராவா?
1: இல்ல சரோஜா.
0: அப்ப கொஞ்சம் வாய விடுறீங்களா?
1: சரி,
2: அப்பா அம்மா இப்ப இல்ல, அவ்வளவுதான். வந்ததும் உங்களை கூப்பிட சொல்ற சித்தப்பா.
0: என்ன ஒரே டவுட்டா இருக்கு, அந்த அம்மா திருச்சியில கும்பாபிஷேகங்கிற, நீ இப்ப இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிற, என்னவோ ஒரே குளறுபடியா இருக்க. கண்டுபிடிக்கிறேன். எத்தனை நாள் என்னை ஏமாற்ற முடியும்? மீரா, எனக்கு ராத்திரி தான் ட்ரெயின், ஸோ ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போய்க்கிறேன்.
1: ஐயோ, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்டு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இவ பார்க்க போகணும், நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கிளம்புனதும் வீட்டை பூட்டை போட்டுட்டு கிளம்பிடணும். அதனால்
0: வெரி குட், வெரி குட். மீராவை எந்த கேள்வி கேட்டாலும் உடனே நீங்க பாஞ்சிக்கிட்டு வந்து பதில் சொல்றீங்க. மீரா ஏதோ குழப்பத்திலேயே பேசுறா, ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் இங்க எதுக்காக இருக்கணும்?
1: உண்மைதான்.
0: கிளம்புறேன். ஒண்ணு மீரா, என்ன விளையாட்டு எடுத்துக்க வேணாலும் மட்டும் உங்க அப்பன்ற சொல்லு.
1: அப்பா, மீரா அவர் கிளம்பிட்டாரு.
0: மீரா,
1: ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு.
0: கொடையும் மறந்து போயிட்டேன்.
1: நீங்க கொட கொண்டே வரலையே.
0: வெரி சாரி, நான் கிளம்புறேன்.
1: மீரா நிஜமாவே அவர் போயிட்டாரு.
2: ஆண்டி, இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பேர் வரணுமா? சமாளிச்சு பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
1: கவலைப்படாதம்மா, நான் தான் கூட இருக்கல்ல.
2: ஆண்டி, எனக்கு ஒன்னு தோணுது.
1: என்ன?
2: மணி சாயங்காலம் 5 போகுது.
1: மீரா வந்து எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா, இல்ல போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடலாம்ல.
2: ஷோ ஆண்டி, மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட அதை கேட்காதீங்க.
1: சரிம்மா சரி.
2: ஆண்டி,
1: ஆ
2: அவங்க வயசானவங்க, இதுக்கு மேலேயும் அவங்கள தேடாம இருக்க முடியாது.
1: எங்கேன்னு போய் தேடுறது?
2: ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
1: என்ன?
2: போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான்.
1: மீரா, போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். குடும்பத்துக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வருமா?
2: அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்க என்னால முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி.
1: நீ சொல்றதும் சரிதான். சரி வா. மீரா, அங்க பாரு யார் வருதுன்னு. அம்மாவும் அப்பாவும் வராங்க.
2: அம்மா, அப்பா.
1: காமாட்சி, எங்க போயிட்டீங்க? பாவம், அவ எவ்வளவு துடியா துடிச்சு போயிட்டா தெரியுமா?
2: எங்க போனீங்கப்பா? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா?
1: சரி சரி, முதல்ல உள்ள வாங்க.
2: அப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க?
3: மீரா, உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு வேதனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்க எண்ணம் இல்லைம்மா. உன்னை நீயே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும், அதுக்காகத்தாமா நாங்க போனோம்.
1: ஒண்ணுமே புரியலையே.
4: கொஞ்சம் எல்லாம் உனக்கு புரியும்.
2: அப்பா, நான் என்ன இந்த உலகத்துல யாருமே பண்ணாததையா பண்ணிட்டேன்? அதுக்காக வாய மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பூரா என்ன தண்டிச்சிட்டீங்களே, இது நியாயமா?
3: மீரா, காதல் தப்புன்னும் காதலிக்கிறது பாவம்னும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேம்மா. உன் அத்தை கூட யாரையோ காதலிச்சா அது தப்பு இல்லை. ஆனால் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போனாலே அதுதான் தப்பு. அந்த அவமானம் தாங்க முடியாம 6 எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாருமா. பெத்தவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் காதலிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கும்போது சொல்லலாம் இல்லையா? மீரா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே.
1: அப்போ மீராவோட லவ் மேட்டர் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா? இப்ப புரிஞ்சு போச்சு.
5: மீரா, கொஞ்ச நாளாவே உன்னோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீ சரியா சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசனையிலேயே இருந்த. இத நினைச்சு நானும் உங்க அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்குறது இல்ல, தெரியுமா உனக்கு?
3: உனக்காக US மாப்பிள்ள பாத்திருக்கோம்னு சொன்ன போதும் உங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன் இல்லை. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு உனக்கு முரளின்னு ஒரு பையனோட காதல் இருக்கு, 2 காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
2: அப்பா, அது அது வந்து

0: அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேம்மா. நான் நேரடியாக இதை பற்றி விசாரித்தா எதையாவது சொல்லி சமாளிப்பேன். சரி, ஒரு நாள் நீயே சொல்லுவே, அன்னைக்கு பேசி முடிவு பண்ணலாம்னு இருந்தேன்.
1: ஆனால் அந்த பையனோட நீ வீட்டை விட்டு ஓடி போக தயாராயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
0: உன்னை அடித்து கொடுமைப்படுத்தி ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. உங்கள் அத்தைக்கு இதை செஞ்சோம், அதையும் மீறித்தான் அவள் வீட்டை விட்டு ஓடி போனான். அதனால் உன் விஷயத்தை வேறு விதமாக கையாளணும் அப்படின்னு யோசனை பண்ணோம்.
1: மீரா, ஓடி போகிறதும் உங்கள் வாழ்க்கையை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக இருந்ததே தவிர குடும்பம் சந்திக்க போகிற அவமானங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா?
0: நீங்கள் ஓடி போனால் மட்டும் இல்லைம்மா, நாங்கள் ஓடி போனாலும் நாலு பேர் வந்து உங்களை விசாரித்தா அதுவும் அவமானம் தானே. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் காலங்காத்தால் 3 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டோம்.
1: இங்கே பார் மீரா, மனசார உனக்கு ஓடி போனோங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இருந்திருந்தா எங்களை காணோன்னதும் லெட்டரை படித்ததும் நீங்கள் எப்படியோ போங்க, எனக்கு காதல் தான் முக்கியம்னு அப்போவே கிளம்பியிருப்ப. எங்களை காணோன்னதும் நீ பதறி போயிட்ட, அப்படி தானம்மா?
0: மீரா, நீயும் அந்த முரளியும் பிளான் பண்ணபடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகலை? எது உன்னை தடுத்தது? உன் மனசாட்சி, சொசைட்டி மேலே இருந்த பயம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் தானே உன்னை தடுத்தது? தடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பாலத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்கிறேம்மா, காதலிக்கிறது தப்பு இல்லை, ஓடி போகிறது தான் தப்பு.
2: அதெல்லாம் சரி, போனதை தான் போனீங்க, ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. நானும் மீராவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்க.
3: அப்பா, வீட்டில் ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்தில் தான் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெத்தவங்களுக்கு பிடிக்காத பையனையோ பொண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை பிரித்து அவங்க பார்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால தான் முதல்லையே சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் உலகத்திலேயே பொண்ணு ஓடி போகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஓடி போனது இதான் முதல் தடவை. எத்தனை விதமான கேள்விகள், எப்படி அவங்க அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கதை கட்டி பேசுறாங்க. இப்போ ஒத்துக்கிறேன்பா, இப்போ ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடக்கலைனா நானுமே இதை உணர்ந்திருக்க மாட்டேனே.
1: மீரா, அதான் சொல்றோம், பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. கோபம் வரும், சண்டை வரும், ஆனா நிச்சயமா ஒரு நல்ல முடிவும் வரும். எதுக்கு ஓடி போகணும் சொல்லு.
2: காமாட்சி, நான் பக்கத்துல இருந்தது மீராவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் அவ நார்மலா இருக்கா.
3: ஏன்பா, நான் முரளியோட 2 வருஷம் பழகுனது, ஓடி போக பிளான் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா?
4: நான் தான் மீரா சொன்னேன்.
3: கல்யாணி, நீயா?
4: ஆமாம் மீரா, அதுக்காக நீ என்னை மன்னிக்கணும். ஷாப்பிங் பண்ண போகும்போது எப்போவாது உங்கள் அம்மாவை நான் பார்ப்பேன். என்னை பற்றியும் உன்னை பற்றியெல்லாம் என்கிட்ட விசாரிப்பாங்க. நீ முரளியை லவ் பண்ணுறத பற்றி நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதாவது முரளியும் மீராவும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள எப்படியாவது சேர்த்து வைங்க ஆண்டின்னு கூட அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் நீ எதை பற்றியுமே வீட்டில் சொல்லலை போல இருக்கே. அவங்கள வந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாங்க?
5: அப்போ தான் என்னை காஃபி ஷாப்பில் நீ மீட் பண்ணி முரளியோடு ஓடி போகிறதா இருக்கேன்னு சொன்னேன். அப்போ நீ கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த. ஏன் மீரா, என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பிளானை பற்றி என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நீயும் உங்கள் 22ஆம் தேதி பிளானை பற்றி சொன்னேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், மீரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அது உங்கள் பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். ஹார்ட் சர்ஜரி ஆன அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் அம்மாவுக்கு கூட ஏதாவது ஆகலாமே. எதிர்பாராத ஷாக் இல்லையா இது? இதை பற்றியெல்லாம் யோசிச்சுதான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வேற வழி இல்லாமல் நான் சொல்லிட்டேன். கேட்டப்பவே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த பையன் அதான் முரளியை வரவழைச்சு கொஞ்சம் பேசுங்க, மனசு ஒத்து போயிருக்காங்க, அவங்கள நல்லபடியாக சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சுட்டு சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா 22ஆம் தேதி விடிய காலையில் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணணுங்கிறதையும் சொன்னாங்க. எவ்வளவு நாசுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழுக,

0: ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு எதுவும் இல்லாம வீட்டை விட்டு ஓடி போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு மீராவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
1: அதெல்லாம் சரி கல்யாணி, ஆனா அந்த பையன் முரளி அவன் ஏமாந்து போயிட்டானே, அவன் பாவம் இல்லையா? 2 வருஷம் பழகினவங்க மீராவால அவ்வளவு சீக்கிரம் அவனை எப்படி மறக்க முடியும்?
2: ஆண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் இனி பழசு எதை பத்தியும் நான் பேசுறதா இல்லை. முரளியை நான் ஏமாத்திட்டேன், அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.
0: மீரா, முரளியை மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. காதல் உன்னை மறக்க விடாது.
2: சாரி கல்யாணி, நான் உறுதியா இருக்கேன்.
0: ஆஹா, முரளியை மறுபடியும் நேர்ல பார்த்தா என்ன மறந்துடுங்க அப்படின்னு தைரியமா சொல்லிடுவியா?
2: நான் எங்க பார்க்க போறேன்?
0: அப்படியா? முரளி, முரளி உள்ள வாங்க.
3: ஹலோ ஆண்டி, அங்கிள்.
2: முரளி, முரளி, நீ நீ எப்படி?
4: எல்லாம் கல்யாணியோட ஏற்பாடுதான்.
0: ஆமா மீரா, ஒரு தடவை என் போன்ல இருந்து முரளிக்கு நீ போன் பண்ண தெரியுமா? அப்பவே அவன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தை சொன்னப்போ உடனடியாக முரளிக்கு தான் இதை சொல்லணும்னு போனேன். உனக்காக பஸ் ஸ்டாப்பில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரேன்னு போய் பார்த்தேன். பரிதாபமாக இருந்தது. விடிய காலையிலேருந்து காலையில் 10:45 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. நானா போனேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன்.
5: பழகின கொஞ்ச நேரத்திலேயே அவன் நல்ல பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
4: மீரா முதலியே இதை சொல்லியிருக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு.
3: மீரா, உங்க அப்பா அம்மா என்ன பிடிச்சு போச்சுன்னு சொன்னவன அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஆச்சு. ஈவினிங் எப்ப வரும் எப்ப வரும் காத்துட்டு இருந்த தெரியுமா?
0: மீரா, முரளிய மறந்துட்டேன், மறுபடி எங்க பாக்க போறேன்னு ஏதோதான் என் முன்னாடி சொன்னியே, இப்ப முரளியே உன் முன்னாடி நிக்கிறாரு. என்ன சொல்ல போற?
2: என்ன மன்னிச்சிடு முரளி, என்ன மன்னிச்சிடு, சத்தியமா சொல்றேன், என்னால உன்னை மறக்கவே முடியாது.
3: ஏய் மீரா, என்னது குழந்தை மாதிரி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, பெரியவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல, பி ஹாப்பி.
2: கல்யாணி, இதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.
0: மீரா, காதலிச்சா வீட்டுல சொல்லி பெத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விதமா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அழகு. ஓடி போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, புரிஞ்சுதா?
2: எஸ்.
5: சரி, மீரா கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்?
2: திருத்தணியில.
3: திருத்தணியா?
6: நேயர்கள், இதுவரை தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்தவர்கள் முரளியாக ஏ கே உசேன், மீராவாக நாஞ்சில் பி ரேவதி, மீராவின் தந்தையாக கல்யாண்ஜி, மீராவின் தாயாக எஸ் டி பத்மஸ்ரீ, மீராவின் தோழி கல்யாணியாக டி சுமதி ஸ்ரீ, பக்கத்து வீட்டு பெண்மணி சரோஜாவாக பி லக்ஷ்மி, மீராவின் சித்தப்பாவாக கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: நேரம் இப்போது 5 மணி.
8: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை தனபால் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக இந்திய அரசமைப்பின் முகப்புரையை சொல்ல வந்திருக்கிறது மாணவி மீனாட்சி.
9: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் மீனாட்சி. நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தற்போது எங்களுடைய பாட புத்தகத்தில் புதிதாக இடம்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு முகப்புரையை உங்களுக்காக கூற இருக்கிறேன். இந்திய அரசமைப்பு முகப்புரை: இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும், அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம்

0: இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும். அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன்பிறப்பு உரிமையினை வளர்க்கவும். உள்ளார்ந்த உறுதியுடன் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26 நாள் இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வணங்கிக் கொள்கிறோம். நன்றி.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா சங்க இலக்கிய பாடலை அழகாக பாடி அதற்கான பொருளையும் சொல்ல வந்திருக்காங்க மாணவிகள் சாய் கார்த்தியாயினி, ஹாக்னஸ் லீனா. என்ன பாடல், அதற்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் சாய் கார்த்தியாயினி.
3: என் பெயர் வி ஹாக்னஸ் லீனா.
2: நாங்கள் தனபா நடுநிலை பள்ளியில்
3: 6ஆம் வகுப்பு படிக்கிறோம்.
2: நாங்கள் உங்களுக்காக சங்க பாடல் பாட போகிறோம். தமிழ் சங்க இலக்கியங்கள் பெண்களை நிலவோடு, முகத்தை தாமரைகளோடும், கண்களை மீன்களோடும் ஒப்பிட்டு கூறுவது எல்லாம் நாம் அறிந்தவே. அப்படியாக பெண்ணொருத்தி முகத்தை நிலவாகவும் அவள் கரத்தை தாமரை என கருதிய வளர்ந்து பறந்து செல்கிறது. அப்பெண் அதை கண்டு மயங்கி நிற்கிறாள். இதை குறித்த பாடலை

0: செய்வோமா? தேனுண்ணும் வந்து மடர்தேனை உண்டு மயங்கி கிடந்தது. அக்கருநீரை வண்டனை நாவற் பழமென ஒருத்தி தன் கையில் எடுத்து பார்த்தான். அந்த வண்டானது அவள் முகத்தை வானிலவு என நினைத்தது. அவள் கையை தாமிர என கருதி நிலவு வந்துவிட்டால் மலர் குவிந்து தன்னை மூடிவிடும் என அஞ்சியது. அதால் அவ்வண்டு அவள் கையை விட்டு பறந்தது. அம்மங்கை பறந்தது. வண்டா பழமா, இது என்ன விந்தையாக இருக்கிறதே என மயங்கி கூறினாள்.
1: நன்றி, வணக்கம்.

0: இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை தனபால் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவிகள் ரசிதா, யாழினி, மகிமா, சுவாதிஸ்ரீ ஆகியோர் இணைந்து ஐலசா போட்டு நாட்டுப்புற பாடல் பாட போறாங்க. வாங்க கேட்டு ரசிக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரசிதா.
2: என் பெயர் யாழினி.
3: என் பெயர் மகிமா.
4: என் பெயர் சுவாதிஸ்ரீ.
5: நாங்கள் தனபால் நடுநிலை பள்ளியில் 2வது வகுப்பு படிக்கிறோம். நாங்கள் நாட்டுப்புற பாடல் பாட போகிறோம்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவிகள் யோகஸ்ரீ சஞ்சனா இருவரும் இணைந்து ஒரு பாடல் பாட போறாங்க. பாடல் எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது, எப்படியாவது கல்வி கற்றுவிட வேண்டும் என்ற கனவுகளோடு விடுதியில் தங்கி படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவி தன் தாய்க்கு எழுதிய கடிதத்தின் வரிகளை ரொம்ப அழகாகவும் உருக்கமாகவும் ஒரு பாடலா பாடி காட்ட போறாங்க. வாங்க நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோகஸ்ரீ.
2: என் பெயர் சஞ்சனா. நாங்கள் தனபா நடுநிலை பள்ளியில் மூன்றாவது படிக்கும் மாணவிகள்.
1: முற்காலத்தில் விடுதியில் படிக்கும் மாணவி தன்

அம்மா என்ன பானையில் சமைக்கிறேன் நீ எழுதுக, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு

கிழிச்சு போடுங்கம்மா, மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேகத்தி மலை அடிச்சர நாய் இருக்கு இடம் நனைஞ்சிரும்.

போட்டுக்கோமா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சப்பனும் போட்டுக்கோமா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சப்பத்தனும் போட்டுக்கோமா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சப்பத்தனும் போட்டுக்கோமா. இப்படி

0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவர்கள் பிரேம்குமார், வெற்றிவேல் ஆகியோர் இணைந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்லி மரம் வளர்ப்பதினால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கறதையும் எடுத்து சொல்ல வந்திருக்காங்க. என்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சே பிரேம்குமார். நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன்.
2: என் பேர் சாப் வெற்றிவேல். நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன்.
1: ஹாய் டா வெற்றி.
2: ஹாய் பிரேம்.
1: நல்லா இருக்கியா?
2: நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன். வெயில பாத்தியா?
2: ஆமாடா. உங்க தெருவுல எத்தனை மரம் இருக்கு?
1: 5 மரம் இருக்குடா. உங்க தெருவுல
2: 2 மரம் தாண்டா இருக்கு? எங்க பாட்டி மரங்களோட நன்மைகளை பத்தி சொன்னாங்க, அது சொல்லவா?
1: சொல்லு பாப்போம்.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்குமாம், மழை பொழிவை அதிகரிக்குமாம், இயற்கை வளங்களை பெருக்குமாம், ஒவ்வொருவரும் தோட்டங்களில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும் என்பதை வலியுறுத்தும் ஒரு முழக்கமாகவும் இருக்கணும். இது பசுமை புரட்சியை தூண்டுவதுடன் பிற்கால தேவை

0: வைத்து மரங்களை வளர்ப்பதற்கான அவசியத்தை வலியுறுத்துகிறதாம்.
1: மரங்கள் நடுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படுது, அதை பற்றி சொல்றேன்.
0: சொல்லு பாப்போம்.
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் அழிக்கப்பட்ட வெப்பமயமாதல் அதிகரிக்கும் இன்றைய சூழலில் மரங்களை வெட்டுவதை தவிர்த்து புதிய மரங்களை வளர்ப்பது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்குமாம். மழைப்பொழிவை பற்றி சொல்றேன்.
0: சொல்லு பாப்போம்.
1: மரங்கள் மழையை ஈர்க்கும் சக்தி கொண்டவை, எனவே மரங்களை வளர்ப்பதன் மூலம் மழைப்பொழிவை அதிகரிக்க முடியுமாம். மரத்தினால் பொருளாதார பயன்பாடு, சில மரங்கள் பல விதங்களில் பயன்படுகின்றன. உதாரணமாக முருங்கை மரம் வீட்டு நடுவதால் மருத்துவ குணங்கள் நிறைந்த கீரைகள் கிடைக்கும். பறவைகளின் இருப்பிடமாக மரங்கள் இருக்குமாம். அழகு மற்றும் குளிர்ச்சி பற்றி சொல்றேன்.
0: சொல்லு பாப்போம்.
1: மரங்கள் வீட்டுக்கு அழகையும் நிழல் மூலம் குளிர்ச்சியும் தருகின்றதாம். மண்ணின் வளம் மற்றும் நீர் பாதுகாப்பு பற்றி சொல்றேன். மரங்கள் வளர்ப்பதன் மூலம் மண் வளத்தை பாதுகாக்கலாம், நீர் வளத்தையும் பாதுகாக்கலாம்.
0: வீட்டில் வளர்க்கக்கூடிய சில மரங்களை பார்ப்போம். தென்னை மரம், முருங்கை மரம், பப்பாளி மரம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற இந்த முழக்கம் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதோடு வருங்கால சந்ததியினருக்கும் வளமான சூழலை விட்டு செல்வதற்கான அவசியத்தை வலியுறுத்துகிறதாம். சரி, இப்பயே போய் ஒரு மரம் நடப்பறேன். நீ எப்படி?
1: நானும் தான்.
0: நன்றி, வணக்கம்.

0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக மாணவிகள் ராகவி ஹாசினி ஆகியோர் இணைந்து பொது அறிவு கேள்வி பதில்கள் சொல்ல போறாங்க. என்னென்ன கேள்விகள், அதற்கான பதில்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகவி. நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாசினி. நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: பொது அறிவு, மனித மூளையின் எடை எவ்வளவு?
2: 1.36 கிலோகிராம்.
1: ஒரு நாளில் இதயம் எத்தனை முறை துடிக்கும்?
2: 1,00,000 முறை.
1: ஓர் உடல் எவ்வளவு இரத்தம் கொண்டுள்ளது?
2: சராசரி 5 லிட்டர்.
1: மனிதன் வாழ தேவையான ஆக்சிஜன் எவ்வளவு?
2: 6.9%.
1: மனிதனின் முதுகு தண்டின் எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை?
2: 33.
1: முடியின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு?
2: ஒரு வாரத்தில் 2

0: சராசரி 5 லிட்டர்.
1: மனிதன் வாழ தேவையான ஆக்சிஜன் எவ்வளவு?
0: 6.9%.
1: மனிதனின் முதுகு தண்டின் எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை?
0: 33.
1: முடியின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு?
0: ஒரு வாரத்தில் 2.35 மில்லிமீட்டர்.
1: உடலின் மெல்லிய சர்மம் எது?
0: கண்ணிமை.
1: மிகப்பெரிய நீர்ப்பறவை எது?
0: அன்னம்.
1: பின்னோக்கி பறக்கும் பறவை எது?
0: ஹம்மிங் பறவை.
1: மிக வேகமாக பறக்கும் பறவை எது?
0: பால்கான் பறவை. மணிக்கு 300 கிலோமீட்டர்.
1: ஒரே கூட்டில் 100க்கும் மேற்பட்ட முட்டைகளை இடும் பறவை எது?
0: ஆஸ்ட்ரிச். இப்பொழுது நான் கேள்வி கேட்கிறேன், திரைப்படங்களுக்கு தணிக்கை முறை இல்லாத நாடு எது?
1: பிரான்ஸ்.
0: பேசும் படங்கள் வருவதற்கு முன் இந்தியாவில் எத்தனை ஊமை படங்கள் வெளியிடப்பட்டது?
1: 1300.
0: நீண்ட கடற்கரையை கொண்ட இந்திய மாநிலம் எது?
1: குஜராத்.
0: ஒரு வருடத்தில் எத்தனை முறை முழுநிலவு பூமிக்கு தெரிகிறது?
1: 13 தடவைகள்.
0: தண்ணீரில் மிதக்கும் கல்லின் பெயர் என்ன?
1: பூமிஸ் கற்கள்.
0: மீன்கள் இல்லாத ஆறு எது?
1: ஜோர்டான் ஆறு.
0: வேகமாக வளரக்கூடிய மரம் எது?
1: யூகாலிப்டஸ்.
0: நாணயங்கள் செய்ய பயன்படும் உலோகம் எது?
1: நிக்கல்.
0: இரவில் மலரும் பூ எது?
1: பன்னீர் பூ.
0: ஒரு முகூர்த்தம் என்ற அளவு எத்தனை மணி நேரம்?
1: 1.5 மணி நேரம்.
0: அதிக ஞாபக சக்தி கொண்ட விலங்கு எது?
1: யானை.
0: திமிங்கலத்தின் உடலில் எவ்வளவு ரத்தம் இருக்கும்?
1: 8000 லிட்டர்.
0: நன்றி.
2: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை தனபால் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன், படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 5:30.
2: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் பி கருப்பையா மற்றும் குழுவினர் வழங்கும் வள்ளி திருமணம் குறித்த மேடை நாடக பாடல்கள் கேட்கலாம்.

0: நினைத்தல் கார்த்தல் அழித்தல் சொல்லக்கூடிய முத்தொழுக்கும் முதலாரைய எனது சிவபெருமான். அப்படி இருக்கையில் சிங்கம் காசுரன் சூரபதிமன் தாரகாசுரன் இன்னும் மறக்கர்கள் மூவளவு ஆளும் புரட்டும் தேவர்களை குடும்ப செய்தார்கள். அன்னவர்கள் தந்தையிடம் முறையிட அதை கேட்ட இடது தந்தை கோபக்கரை தெரிக்க நெற்றிங்கிடம் திறக்க அதிலிருந்து ஆறு தீப்புரிகளாக அக்கினை கனாலக பிறந்து சரவண புயல் விழ அவை அனைத்து ஆறு தாமரில் தவள இதை அறிந்த கார்த்தியல் பெண்கள் எடுத்து அமுதூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வர அச்சமயம் இதை அறிந்த எனது தாயின உமையவள் ஆறு குழந்தைகளும் சேர்த்து அணைக்க ஆறு குழந்தைகள் ஒரு உருவமாக ஆறு முகங்களோடு காட்சியளிக்க அன்றுவனுக்கு ஆறு முகம் என்றும் சரவண புயல் தவந்தனால் சரவணாய் என்றும் பேர் பெற்று என் தாய் கொடுத்த சக்திகளை கொண்டு சூரபதவனை இருவாதியாக பிளந்து ஒருவதை மயிலாகவும் மறுவாதை செயல்பட வைத்து தெம் பரங்குன்றத்தில் தெய்வனை மனமுடித்து வரும் பத்திரெல்லாம் காய்ச்சல் கொண்டிருக்கிறேன். யானவரும் பின்னே மணி யோசவரும் முன்னே அதே போல நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்?
1: நாராயணா நாராயணா.

0: அருளரசி முத்துக்குமரா மோகன குஞ்சரியின் மணாளா நமகே
1: வருகை நாரதரே கல்யாணி சொல்றே கவிஞானம் கொண்ட கலை தலைகரே வருக வருக தவப்புதுவரே வருக இரையில் பதினாலு உலகத்துக்கும் போய் வரக்கூடிய முனியே வருக தாங்கள் என்னிடம் வந்திருக்கின்றால் ஏதோ ஒரு நல்ல காரியத்தோடு வந்திருப்பீங்க நினைக்கின்றேன். ஆகினால தமிழ் பண்பாடு
0: வந்தோரை வரவேற்பது தமிழரின் பண்பாடு. அதுவும் தாங்கள் தமிழ் கடவுள் என ஐயன் முருகன் உங்களிடத்திற்கு வந்து

0: சாரதரே பாருங்கள்,
1: தேவர்களின் துயரையெல்லாம் ஒழித்த தீராது தீரா தேவ சேனாபதியே, இந்த திருத்தணியாசனத்தின் கடவுளே, வழக்கம் போல இன்று எனது யாத்திரை மத்தியில் மும்மூர்த்திகளை முறையே சென்று வணங்கி நல்லாசி பெற்று வரும் காலமடலே பூமகத்திலே வேலிமலை சாரலில் இந்த வேலனுக்காக அழகான கனி ஒன்றை கண்டு வந்தேன் முருகா.
0: ஏற்கனவே தாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள், கொண்டு வந்த கனியால் கிடைத்தது என்ன? பழி நின்று படை வீடு. வீடு கிடைத்தாலும் இன்று நீ கண்டு வந்த கனி சிறப்பான கனியா?
1: அன்று கண்டு வந்தேன் ஒரு கனி, ஆனால் அது உண்டால் சுவை தரும் கனி. இன்று கண்டு வந்த கனி கண்டாலே பெருமை தரக்கூடிய கனி, முற்பலரும் பார்த்து பற்பலரும் போற்றக்கூடிய கனி, கற்றவரும் நற்றவரும் ஒற்றவரும் பார்த்தாலும் பற்றுதல் கொள்ளக்கூடிய கனியை கண்டு வந்திருக்கிறேன் முருகா.
0: கனியுடைய பெருமை கூறுங்கள் பார்க்கலாம்.

0: இப்படி அழகான கணிகை சென்றேன், கண்டேன், வந்தேன். குமரா, உங்களுக்காக இக்கணமே சென்று அந்த கனியை கொய்யாமல் கொய்து அழைத்துக் கொள்வாய் முருகா.
1: மாங்கனிக்கும் தேன்கனியில் வங்கனிக்கும் மேலனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் புரித்தீர்கள். அக்கனியே இக்கனிமே கொய்யாமல் கொய்து அழைக்க வேண்டும்.
0: ஆமாம்,
1: அனைத்தால்
0: கண்டு வளகடி உண்ணுற கனி அல்ல, அனைக்கும் கனியை கண்டேன்.
1: கனிக்கு சாயம் இருக்கிறதா?
0: இருக்கு, சாக்கியத்தை கேளுங்கள்.

0: தந்தையின் பெயர் நந்தி, தாயின் பெயர் நங்கை மோகினி, ஹேயின் பெயர் வள்ளி, ஹேகிறாள் தினைக்காவல். முருகன் அன்று கொடுத்த வாக்குறுதியின் பெயரில் வள்ளியை திருமணம் புரிய வேண்டிய காலநேரம் வந்துவிட்டது. அதை அடியேன் தங்களுக்கு ஞாபகப்படுவதற்காகத்தான் இங்கு வந்தேன். உடனே சென்று வள்ளியை மனம் புரிந்து அவளுக்கு திருமண காட்சி தர வேண்டும். முருகா,
1: திருமணம் செய்ய வேண்டும்.
0: ஆமா,
1: காட்சி கொடுக்க வேண்டும்.
0: ஆமா,
1: அதுக்கு கல்யாணத்துக்கு வந்து சேர வேண்டும்.
0: கண்டிப்பாக,
1: கண்டிப்பாக.
0: தாங்கள் கருமாறி மகன் அல்லவா? கருமாறியின் மகன் முருகனாக செல்லாமல் மங்கை இருக்கும் என வேடுவர் எனும். ஆக மலர்தர் உணர்ச்சி, மாந்தர் உணர்ச்சி, மருதர் உணர்ச்சி. ஆக இந்த புணர்ச்சிகளிலே மாந்தர் உணர்ச்சியினால் சென்று வள்ளியை மடம் புரிந்து திருமண காட்சி தர வேண்டும். திருத்தலைகளே, அப்படி காட்சி இருந்தால் அடியேன் பூமாலையோடு பாமாலை வாடி வருகிறேன். முருகா, அவளை வரக்கூடிய எனக்கு தாங்கள் என்னாலும் புகழ் மாலை தருவீர்களா?
1: ஆதரே, பூமாலை கொண்டு வரும், உங்களுக்கு புகழ் மாலை சொல்கின்றேன் என்று
2: வருகின்றேன்.
1: நீங்க சொல்வதுபடி வேடனாக சென்று வள்ளியை திருமணம் செய்து கொள்கின்றேன்.
0: திருமண காட்சி,
1: திருமண காட்சி தருகின்றேன்.
0: கல்யாண், கல்யாண் வெற்றி மீறி வெற்றி எழுந்து உங்களை சேர வேண்டும். அடிவேலா, நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. வாழ்க, வாழ்க, வளர்க, வளம் பெறுக. வருகிறேன் வேலவா, வருகிறேன். ஆகா, என்ன அருமையான இடம்! நாரர் சொன்ன வேலிமலை சாரல் இதுதான் போலும். என்ன அழகு, என்ன அழகு!

நிலகு அற்புதமான அழகான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்திலே இந்த வேலிமலை சாரல் இந்த குறிஞ்சி நிலம் ஆகா என்ன ஒரு அழகு. ஆயிரம் நாடு படைத்த ஆதிசேடன் வந்தாலும் இந்த அற்புதமான இடத்தை வர்ணிப்பதற்கு அவனாலும் முடியாது. என்ன அழகு. கண்ணார் கரும்பும் கதைகளும் பூச்சரமும் தன்னார் மஞ்சள் சரங்கோத்த மங்களமும் கண்ணாரை கண்டு கையாறு துதித்து வில்லாடும் நிலம் விழியார்ந்த சேனையார் கனகர் எங்கை பூங்குற மகள் வள்ளி இங்குதான் இருக்கிறாள் போலும். நல்லது. நாடு சொன்னதைப் போல வேடனாக உருவாடி வந்திருக்கக்கூடிய நான் இங்கு வேறு யாரும் இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது அதோ வருகிறான் திணைக்காரன். அவளை சந்தித்து நயம்பட உருவாடி அவளை சந்தித்தால் தான் வள்ளியை சந்திக்கிறான் போல் இருக்கின்றது. வருகிறான் மணவேடன், சந்திப்போம்.

0: பாருங்கள் கமலமே வருக வருக
1: வருக வருக வணக்கம். போகுது போகுது என்றீங்க, என்னங்க போகுது, எதுக்குள்ளங்க போகுது?
0: நான் தேடி வந்த ஒரு ஜீவன் உள்ளே போகின்றது.
1: எந்த ஜீவன்? ஒரு ஜீவன் உள்ள இங்க நாங்க காவல் காத்துக்கு இருக்கோம். எந்த ஜீவனுங்க வந்துச்சு? ஒரு ஜீவன் வரலங்க. நீங்க வாட்டுக்கு போகுது போகுதுன்னு, எதுக்குள்ளங்க போகுது?
0: இந்த திருமணத்துக்குள்ளே இதோ நுழைந்தது. நான் தேடி வந்தது,
1: தேடி வந்தது
0: அழகான ஒரு மான்.
1: அழகான மான்? எங்க எங்க மானு வரல, ஒண்ணு வரலங்க. இங்கே கண்ணை விழுத்து காவ காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க மானு வந்துருச்சு, மானு வந்துச்சுன்னா எப்படிங்க?
0: அப்பா காவலரே
1: சொல்லுங்க.
0: என் இருவிழிக்குள்ளே நிழலாக ஆடிக்கொண்டிருக்கும் மான்
1: மான்
0: இங்கு உள்ள மான்,
1: உள்ள மான்
0: அந்த மான் என் இருவிழிக்குள்ளே
1: உள்ளே
0: உன் விழிகளில்
1: விழிகளில்
0: நான் தெரிகின்றேன். என் விழிகளில் நீ தெரிகிறாய். அதே போல என் மான் இங்கே வந்து நிற்கும் பொழுது அது என் கண்களுக்கு நிழலாக தெரியும்.
1: தெரியும்
0: அப்பேற்பட மான் தான் நான் தேடி வந்த மான்.
1: நீங்க தேடி வந்த மான், நீங்க மானு வந்துச்சுன்றீங்க, நான் மானு வல்லேன்றேன். இதுக்கு என்னதான் முடிவு?
0: ஐயா இல்லாமல் பிறக்காத ஐயா, அல்லாமல் குறையுமா?
1: குறையாது குறையாது.
0: வழி தெரிந்தவன் தான் நடக்க வேண்டும்,
1: நடக்க வேண்டும்.
0: இப்படித்தான் வாழணும் என்ற வாழ்வு இருந்தாலும்
1: இருந்தாலும்
0: எனது மானை என் கைப்பிடியாக பிடிக்க வந்தேன்.
1: உங்கள் கைப்பிடியாக
0: கூட தடுத்து நிறுத்தி விட்டாய். இவளை வேகத்துக்கே விளை வைத்து விட்டாய் காவலரே. அதனாலே நான் தேடி வந்தமான் உண்மையாக இங்குதான் இருக்கிறது.
1: பரவாயில்ல,
0: நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா?
1: ஆமாங்க. என்னங்க?
0: வெள்ளி மலையில இருந்து வருகிறேன்.
1: உங்களுடைய தந்தையின் பெயர் தெரிந்து கொள்ளலாமா?
0: எனது தந்தையின் பெயர் வெள்ளிமலை நாயகன்.
1: வெள்ளிமலை நாயகன்
0: ஆடும் நாயகன், அம்பலவாணன்.
1: அம்பலவாணன் உங்கள் தந்தை?
0: அவன்தான் என் தந்தை.
1: தந்தை உங்களுடைய தாயார்?
0: என் தாய் உமா வேடுவச்சி.
1: உமா வேடுவச்சி?
0: ஆமா. எனது அண்ணன் ஒருவர் இருக்கிறார்.
1: கூடுங்கள்.
0: தொந்தி கணபதி.
1: கணபதி?
0: ஆமா.
1: இருக்கட்டும் இருக்கட்டும்.
0: அதனால் இல்லை என்று சொல்லாமல் இருக்கும் என் மானை நீ பார்க்கவில்லை என்று சொல், ஒத்துக்கொள்கிறேன்.
1: இல்லங்க,
0: அதற்காக உள்ளே நுழைஞ்ச மானை இல்ல என்ன சொல்ல?
1: இருக்கட்டுங்க
0: சொல்லறியா?
1: இல்லங்க, உங்களை பார்க்கும் போது ஏதோ விட்ட வர தொட்ட வர மாதிரி தெரியுது.
0: ஆமா ஐயா, உனக்கு நான் சொந்தம் ஐயா.
1: எப்படிங்க சொல்றீங்க?
0: நீ எனக்கு மாப்பிள்ளை.
1: மாப்பிள்ளையா?
0: ஆமா.
1: எப்படி சொல்றீங்க?
0: எங்க அப்பா இருக்காரு.
1: ஆமா,
0: அங்க அப்பாவோட அத்தனை இருக்காங்க.
1: யாரு?
0: அந்த வேடுவருடைய உங்க
1: மோகினி.
0: நங்கை மோகினி.
1: அப்படி சொல்லுங்க, நான் யாரும் தெரியுதா உங்களுக்கு?
0: தெரியலையா?
1: எம்பி ராஜா மகேங்க நானு.
0: மாப்பிள்ள?
1: ஆமா.
0: மலையேறிக்கு விளக்க போனாலும்
1: மலையேறினாலும் மாமே மச்சின தயவு வேணும்.
0: மச்சின தயவு வேணாமா? அதனால
1: தேடி வந்தீங்க.
0: ஆமா.
1: மானத்தையும் தேடி வந்தீங்களா?
0: மானை எவப்பா தேடி வந்தேன்.
1: அப்படி சொல்லுங்க. அப்புறம் என்ன?
0: மான் என்றாலும் பெண் என்றாலும் ஒன்றுதானே?
1: ஒன்றுதான்.
0: பொன்மானை.
1: ஓ, அப்படி கூறுங்கள்.
0: பெண்மானை பார்த்து அந்த பெண்மான் வேறு யாரும் அல்ல.
1: யாரு?
0: உனது தங்கை வள்ளிதான் அந்த மான்.
1: இத நீங்க முதலே சொல்ல வேண்டியானங்க.
0: இது நமக்குள்ளேயே இருக்கு.
1: இருக்கட்டும் இருக்கட்டும்.
0: ஏன்னா இது நமக்குள்ளேயே இருக்கட்டும்
1: இருக்கட்டும்.
0: ஆனா நீ போய் சொல்லும் பொழுது வேடுவர் வந்திருக்கிறார் வெள்ளி மலையில இருந்து மானை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதனால உண்டங்கு வள்ளியை நான் மனம் புரிந்து கொண்டால் உனக்கு
1: எனக்கு தானே பெருமை.
0: உனக்கு பெருமை தானே? அதனால இந்த குளமே
1: குளமே
0: உங்களை வாழ்த்தும்.
1: வாழ்த்தட்டும் வாழ்த்தட்டும்.
0: அதனால உள்ளே நான் மானை பிடிக்க போக வேண்டும்.
1: பிடிக்க போக வேண்டும்.
0: உனக்கு அடுத்தாப்புல யாரு இருக்கிறார்? அடுத்தாப்புல யாரு?
1: அடுத்த காவல் இருக்காங்கல்ல.
0: அவள் பெயர்?
1: அவள் பெயர் தான் என் தங்கை வள்ளி.
0: வள்ளி?
1: வள்ளி.
0: அப்ப வள்ளியை நான் பார்க்கலாமா?
1: வள்ளியை நீங்க பாக்க தானே வந்திருக்கீங்க, அப்ப பாத்துதானே ஆகணும்.
0: உங்க தெய்வம் இல்லாம நான் பாக்கலாமா?
1: முடியவே முடியாது.
0: உங்க காவலுக்கு மதிப்பு கொடுக்கணுமே.
1: அதெல்லாம் உண்மை.
0: அன்பால எதையும் உலகத்துல

0: அதிகாரத்தால
1: ஒண்ணு பண்ண
0: முடியாது, எதை சாதிக்கலாம்
1: முடியாது,
0: முடியாது இல்லையா? அதனால அன்பால் அரவணைக்கிறந்தேன் என்பாலே. உன் தங்கை எப்படி இருக்கிறாள்?
1: என் தங்கை
0: நலமாக
1: இருக்கிறாள்.
0: நான் வந்த மாதிரியே எப்படி போக,
1: எப்படி போக?
0: இதே போகிறமான வேகமனாய் வரும் ஆண், போகிறமான வேகமனாய் வரும் ஆண், போகுது போகுது போகுது போகுது போகுது போகுது போகுது போகுது மாறு வேகமாய் வரும் ஆண் ஆண் ஆண்.
1: இதோ என் தங்கை வள்ளியை சந்திக்க விரும்புகிறீர்கள், இதோ வர சொல்கிறேன். அம்மா தங்கச்சி, அத்தா வள்ளி, வாமா வாத்தா வா. இந்த வந்து விட்டது, இதுதான் என் தங்கை வள்ளி. வேடுவரே வள்ளி,
0: வேடுவர்கள மாதரசு, வருக வருக வருக. உன் வரவு நல்வரவாகட்டும். கண்ணால் கண்டேன் ஒரு மாலை, அந்த மாலை கனை கொடுக்காது. கைப்பிடியாக விழிக்க வந்தேன், மானோ என்னை கண்டு அலறி ஓடி சிதறி ஓடியது. விடுவனே நான் ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அதை விரட்டிக் கொண்டே வரும் பொழுது இந்த துணிப்புணத்திலே நுழைந்து விட்டது. உனது அண்ணன் தடுத்து இழுத்து விட்டார். இல்லையென்றால் எப்பொழுதோ என் மானை பிடித்து நான் என் இல்லம் சென்றிருப்பேன். மானம் ஆனாது இப்பேற்படமான், அழகானமான், அன்பானமான், என் மீது நேசமான ஒரு இம்மானை நான் தேடி வந்திருக்கிறேன். தயவு செய்து தலைவியாகிய தாங்கள் என் வேண்டுகோளுக்கு இணங்கி என் மானை பிடித்து தர வேண்டும். இதோ என் மானுக்குரிய அந்த அற்புதமான அடையாளம் என்ன என்று நான் பாடுகின்றேன். கையா

0: இதுதானுமா நான் தேடி வந்த என்மான், இதுதான் நான் தேடி வந்த இந்த வள்ளி மான். இந்த மானை அடைய வேண்டும், உங்களுடைய சம்மதம் எனக்கு தேவை. என்ன சொல்லுகிறீர்கள்?
1: என் தங்கையை என்றும் உங்களுக்காக பிறந்தவள்.
0: நான் வேடுவன் அல்ல, ஆக மானை தேடி வந்ததைப் போல பாதாங்கு செய்து என் உள்ளத்தை கவர்ந்த இந்த வள்ளியை கரம் பிடிக்க முருகனாக இருக்கக்கூடிய நான் மாறுதல் சொன்னபடி வேடனாக வந்தேன். ஆக இன்று நீ யாரை விரித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதே வடிவேலன் இன்று உனக்கும் எனக்கும் திருத்தணிகளே திருமணம் செய்ய வேண்டும். நாரனுடைய தலைமையிலே அதோ வருகிறார் மகாமுனிவர். வாருங்கள் நாரனை, வாருங்கள் வாருங்கள், உங்கள் தலைமையிலே எனக்கும் என்னை வேண்டி 12 காலம் தவமிருந்த இந்த வள்ளிக்கும் எனக்கும் திருமணம் தாங்களே மாலையெடுத்து சரியாக வந்துவிட்டீர்கள். இந்த உறவு முகூர்த்தத்திலே வள்ளிக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்க தாங்கள் முன் நின்று எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். நாரத முனிவரே, நாரத முனிவரே.

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்டம் திருமங்கலம் பி கருப்பையா மற்றும் குழுவினர் வழங்கிய வள்ளி திருமணம் குறித்த மேடை நாடக பாடல்கள் கேட்டோம்.

0: பெறுகிறது கிராமிய தென்றல். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்க முன்.
4: அப்பா, 3000 கொடுங்களேன்.
5: எதுக்குப்பா?
4: என்னோட பாக்கெட் மணி.
5: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
4: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
5: அடடா, எனக்கு சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
4: உங்க மொபைல கொடுங்க.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: நிகழ்ச்சி நிரல் முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள்.
8: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
3: மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் தரைவழி ஒலிபரப்பில் மாலை 6:40 101.4 ரெயின்போ பண்பலையின் தரைவழி ஒலிபரப்பில் மாலை 6:30 லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் நேயர்

0: நிகழ்ச்சிகள் கேட்கலாம். மற்ற நிகழ்ச்சிகள் 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பம் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாரம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதிய விரட்டி கமலக்கண்ணன், 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம், இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 10:00 ரவிபாஸ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா, இதில் பண்டிட் சுதீர் பாண்டே அவர்களின் தபலா, தொடர்ந்து என்எஸ் கல்யாணராமன் அவர்களின் மிருதங்க லய விநியாசம். நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல், 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 எஃப்எம் கோல்டில் 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், யோகா பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 9:30 தேசிய அறிவியல் ஏடு, மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் சு தெல்லைவனம் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச வெப்பமண்டல தின சிற்றுரை, 7:45 நகர்வலத்தில் மின்சார பேருந்துகள், பசுமை நகரத்தின் புதிய பாதை எனும் தலைப்பில் வர்ஷினி ரகு எழுதிய செய்தி கோவை. 9:00 அரங்கு செயல் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.6°C, குறைந்த அளவு 26.1°C, ஈரப்பதம் 57%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8°C, குறைந்த அளவு 25.6°C, ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு, அதிக அளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும், குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi today stated that climate action must be guided by fairness, responsibility and equity. In his special address to the National Assembly of Seychelles, Prime Minister said this is the essence of climate justice. He emphasized that Seychelles and India both seek a world where development is more inclusive and where international institutions reflect contemporary realities.
2: Seychelles and India both seek a world where development is more inclusive. We both seek a world where international institutions reflect contemporary realities. We believe that our shared future must be shaped collectively, inclusively and fairly.
1: Mr. Modi said Seychelles occupies a special place in India's vision for the Indian Ocean and that conviction is stronger than ever. He said the Indian Ocean does not separate India and Seychelles but connects the two countries. He addressed that it will encourage all those who are making sustained efforts for environment conservation.
2: Our vision is captured in the idea of Mahasagar, mutual and holistic advancement for security and growth across regions, Mahasagar. This vision recognizes that our futures are interconnected and interdependent, and we will continue to work together for a safer and more secure Indian Ocean region.
1: Prime Minister said it is a special honor to stand before everyone as the first Indian Prime Minister to address the National Assembly. He also thanked President and the people of Seychelles for honoring him with Seychelles' highest distinction, the Guardian of the Blue Horizon, earlier in the day. Union Minister

பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்திருந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றி பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான். வைத்தியர் மகன் பினாகபாணி இந்த பேச்சுக்களை முதலில் அவ்வளவாக ரசிக்கவில்லை. சிறிது சிறிதாக அவன் மனம் மாறியது. வந்தியத்தேவனிடம் விவரமில்லாத அசூயையும் ஆத்திரமும் ஏற்பட்டன. அவனுடைய மனத்தை கவர்ந்த மங்கையின் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். சொல்ல மறுத்துவிட்டான். அதனால் பினாகபாணியின் கோபம் அதிகமாயிற்று. கோடிக்கரை போய் சேர்வதற்குள் வந்தியத்தேவனை வைத்தியரின் மகன் தன்னுடைய சத்ருவாகவே கருதத் தொடங்கிவிட்டான். அவன் மனத்திற்குள் புதை

0: கொண்டிருந்த தீ பூங்குழலியை பார்த்ததும் கொழுந்துவிடத் தொடங்கியது. பூங்குழலி அவனை மறுதலித்ததுடன் பரிகாசமும் செய்தாள். அவள் தன்னை காட்டிலும் வந்தியத்தேவனை அதிகம் மதிக்கிறாள் என்று தெரிய வந்ததும் பினாகபாணியின் பைத்தியம் முற்றிவிட்டது. வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த வீரர்களிடம் அவனை காட்டிக் கொடுக்கவும் துணிந்தார். பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிக்க முடியாமல் பினாகபாணியை பிடித்து கொண்டு தஞ்சைக்கு சென்றார்கள். சிறிது நேரம் அவன் பாதாள சிறையில் வசிக்கும்படி நேர்ந்தது. இதனாலெல்லாம் அவனுக்கு முன்னமே வந்தியத்தேவனிடம் உண்டாகியிருந்த கோபம் மேலும் வளர்ந்தது. இளவரசி குந்தவை அவனை பார்த்து பேசி விடுதலை செய்வதற்காக பாதாள சிறைக்கு போவதற்கு முன்னாலேயே அவன் விடுதலையாகியிருந்ததைக் கண்டோம். விடுதலை செய்தவள் பழுவூர் இளையராணி நந்தினிதான். தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் தஞ்சை அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்றது பற்றி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தாள். அவன் பழையாறை சென்று பிறகு ஈழ நாட்டுக்கு தப்பிச் சென்றதை அறிந்த பிறகு அவளுடைய சந்தேகம் அதிகமாகிற்று. எப்படியும் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வந்து இளவரசி குந்தவையை பார்க்க முயல்வான் என்று ஊகித்தாள். அப்போது அவனை கண்டுபிடித்து செய்தி அனுப்ப பழையாறையில் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவன் வேண்டும் என்று தீவிரமாக எண்ணினாள். வைத்தியர் மகன் பினாகபாணியை பார்த்து பேசிய பிறகு அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள் என்று முடிவு செய்தாள். அவனிடம் அந்த பெரிய பொறுப்பை ஒப்புவித்தாள்.
1: உனக்கு துரோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றவன் சீக்கிரத்தில் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வருவான். நீ கண்ணும் கருத்துமாய் பார்த்திருந்து அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன செய்கிறான் என்பதை கவனித்து எனக்கு உடனே சொல்லி அனுப்ப வேண்டும். அவ்விதம் செய்தால் உனக்கு வேண்டிய வெகுமதிகளை அளிப்பேன் என்றாள்.
0: பின்னர் சின்ன பழுவேட்டரையரும் அவனை அழைத்து வந்தியத்தேவனை பற்றி கட்டளையிட்டார்.
2: அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனை பிடித்து கொடுத்தால் உன்னை நமது ஒற்றர் படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன்
0: என்று அவனுக்கு ஆசை காட்டியிருந்தார். அது முதல் பினாகபாணி மருத்துவ தொழிலில் பற்றை இழந்து விட்டான். ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டிக்கொண்டே பழையாறை நகரின் வீதிகளில் ஓயாமல் அலைந்து கொண்டிருந்தான். திடீர் திடீரென்று அவனுக்கு சந்தேகம் உதித்துவிடும். வீதியில் போகிறவர்களின் அருகில் ஓடிச் சென்று முகத்தை உற்று பார்ப்பான். இவன் இல்லை என்று முணுமுணுத்துக் கொண்டே அப்பால் செல்வான். இதை பார்த்த பலரும் வைத்தியர் மகனுக்கு சித்தர்பவனை பிடித்து விட்டதென்று எண்ணத் தொடங்கினார்கள். ஆயினும் பினாகபாணி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை.
3: மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் பழையாறைக்குள் பிரவேசித்த போது பினாகபாணி அவர்களை அவ்வளவு நன்றாக கவனிக்கவில்லை. அவர்களில் வந்தியத்தேவன் இருக்கக்கூடுமென்று அவன் எதிர்பார்க்கவில்லை. திருநாரையூர் நம்பியின் பல்லாக்கை சுமழ்ந்திருந்த பெருங்கூட்டத்திலே அவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சற்று தூரத்தில் மதுராந்தகருடைய பரிவாரம் போவது தெரிந்தது. மதுராந்தகருக்கு அருகில் குதிரை மேலிருந்தவன் ஒரு தடவை திரும்பி பார்த்தபோது பினாகபாணிக்கு ஐயம் உதித்தது. ஆனால் அவன் விரைவாகச் சென்று அரண்மனையில் புகுந்து விட்டபடியால் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள இயலவில்லை. நம்பியாண்டார் நம்பிக்கு நடந்த உபச்சாரத்தின் போது பினாகபாணி அந்த சபா மண்டபத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வாசற்படிக்கு அப்பால் நின்ற கூட்டத்தில் நின்று உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுடைய கவனம் வேறு இடத்தில் இருந்தது என்பதை முன்னமேயே பார்த்தோம். பினாகபாணியோ வந்தியத்தேவன் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தான்.
1: இவ்வளவையும் பார்த்தும்
0: பார்க்காதது போல கவனித்துக் கொண்டிருந்தான் இன்னொருவன். அவன்தான் நம் பழைய தோழனாகிய ஆழ்வார்க்கடியான். இளவரசர் மதுராந்தகருக்கு நிமித்தம் பார்த்து சொல்லி அவர் மனத்தை கலக்கிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனைக்கு வெளியில் வந்தான். அங்கே சற்று தூரத்தில் நின்று காத்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை நெருங்கி வந்து, அப்பனே நீ யார் என்று கேட்டான். வந்தியத்தேவன் பினாகபாணியை பார்த்து திடுக்கிட்டான். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல்,
3: என்ன கேட்டாய்?
0: நீ யார் என்று கேட்டேன் என்றான்.
3: நான் யார் என்றா கேட்கிறாய்?
0: எந்த நானை கேட்கிறாய்?
3: மண், நீர், தேயு, வாயு, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களிலானால இந்த உடம்பை கேட்கிறாயா? உயிருக்கு ஆதாரமான ஆத்மாவை கேட்கிறாயா? ஆத்மாவுக்கும் அடிப்படையான பரமாத்மாவை கேட்கிறாயா?
0: அப்பனே, இது என்ன கேள்வி?
3: நீயும் இல்லை, நானும் இல்லை, எல்லாம் இறைவன்மயம். உலகம் என்பது மாயை. பசுபதி பாசத்தின் உண்மையை திருநாரையூர் நம்பியை போன்ற பெரியோர்களை கேட்டு தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனை வாசலில் நின்ற தன் குதிரை மேல் தாவி ஏறினான். குதிரையை சிறிது நேரம் வேகமாகச் செலுத்திய பிறகு வைத்தியர் மகன் தன்னை பின்தொடரவில்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல விட்டு கொண்டு போனான். ஆனால் வைத்தியர் மகன் அவ்வளவு எளிதில் ஏமாந்து போகிறவனா? அவனது சந்தேகம் இப்போது நிச்சயமாகிவிட்டது. நகர்காவல் அதிகாரியிடம் சென்று செய்தியை தெரிவித்தான். அதிகாரி அனுப்பிய இரண்டு காவல் வீரர்களை

0: அழைத்து கொண்டு அவனும் ஊரை சுற்றி வந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே வந்தியத்தேவனை ஒரு நார்ச்சந்தியில் சந்தித்தான். இவன்தான் ஒற்றன், இவனை சிறைப்பிடியுங்கள் என்று கூவினான். என்னடா அப்பா, உனக்கு பைத்தியமா என்றான் வல்லவரையன்.
1: யாரை பைத்தியமா என்று கேட்கிறாய்? இந்த உடம்பையா, இதற்குள் இருக்கும் உயிரையா, ஆத்மாவையா, பரமாத்மாவையா, அல்லது பதி பசுபாசத்தையா
0: என்று கூறினான் வைத்தியர் மகன் பினாகபாணி. நீ இப்பொழுது உளறுவதிலிருந்தே நீ பைத்தியம் என்று தெரிகிறதே.
1: நான் பைத்தியமில்லை, உன்னோடு கோடிக்கரை வரையில் வந்த வைத்தியன். காவலர்களே, தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து தப்பி இலங்கைக்கு ஓடிய ஒற்றன் இவன்தான், உடனே இவனை சிறைப்பிடியுங்கள்.
0: காவலர்கள் வல்லவரையனை நெருங்கி வந்தார்கள். ஜாக்கிரதை, இவன் சொல்வதை கேட்டு தவறு செய்யாதீர்கள். நான் இளவரசர் மதுராந்தகத்தேவரோடு வந்த நிமித்தக்காரன் என்று கூறினான் வந்தியத்தேவன்.
1: இல்லை இல்லை, இவன் பெரும் பொய்யன், இவனை உடனே சிறைப்படுத்துங்கள்
0: என்று வைத்தியர் மகன் வாய்விட்டு கூவினான். இதற்குள் அவர்களைச் சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் கூடிவிட்டது. கூட்டத்தில் சிலர் வந்தியத்தேவனுடைய கட்சி பேசினார்கள், சிலர் வைத்தியர் மகனின் கட்சி பேசினார்கள். இவனை பார்த்தால் நிமித்தக்காரனாக தோன்றவில்லை என்றான் ஒருவன். ஒற்றனாகவும் தோன்றவில்லையே என்றான் இன்னொருவன். நிமித்தக்காரன் இவ்வளவு சிறு பிராயத்தனாக இருக்க முடியுமா? ஏன் முடியாது? ஒற்றன் குதிரை மேலேறி வீதியில் பகிரங்கமாக போவானா? நிமித்தக்காரன் எதற்காக உடைவாள் தரித்திருக்கிறான்? ஒற்றன் என்றால் யாருடைய ஒற்றன்? படையறையில் என்ன வேவு பார்ப்பதற்காக வருகிறான்? இதற்கிடையில் பினாகபாணி,
1: அவனை சிறைபிடியுங்கள், உடனே சிறைபிடியுங்கள், பழுவேட்டரையருடைய கட்டளை
0: என்று கத்தினான். பழுவேட்டரையர் என்ற பெயரை கேட்டது அங்கே கூடியிருந்தவர்கள் பலருக்கு வந்தியத்தேவன் மேல் அனுதாபம் உண்டாக்கிவிட்டது. அவனை எப்படியாவது தப்புவிக்க வழி உண்டா என்று பார்த்தார்கள். இதற்கிடையில் ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் வந்து சேர்ந்தான்.
2: இளவரசனோடு வந்த நிமித்தக்காரன் இங்கே இருக்கிறானா
0: என்று கூவினான்.
1: இல்லை இல்லை, இவன் ஒற்றன்
0: என்று பினாகபாணி கூச்சலிட்டான்.
2: இது என்ன வம்பு? நீ மதுராந்தகத்தேவருடன் வந்த நிமித்தக்காரனாயிருந்தால் என்னுடன் வா, உன்னை இளவரசி அழைத்து வரச் சொன்னார்
0: என்றான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனின் உள்ளம் துள்ளி குதித்தது. அந்த நிமித்தக்காரன் நான் தான், இதோ வருகிறேன் என்றான்.
1: விடாதீர்கள், ஒற்றனை விட்டு விடாதீர்கள்
0: என்று வைத்தியர் மகன் பினாகபாணி கத்தினான். ஆழ்வார்க்கடியான்,
2: நீ நிமித்தக்காரன் தானா என்பதை நிரூபித்து விடு, அப்படியானால்தான் என்னுடன் வரலாம்
0: என்று கூறிக்கொண்டே கண்ணால் சமிக்ஞை செய்தான். என்ன விதமாக நிரூபிக்கச் சொல்லுகிறாய் என்று வந்தியத்தேவன் அவசரத்துடன் கேட்டான்.
2: அதோ இரண்டு குதிரைகள் வேகமாக வருகின்றன அல்லவா, அவற்றின் மீது வருகிறவர்கள் ஏதோ அவசர செய்தி கொண்டு வருவதாக தோன்றுகிறது. அது உண்மையா இருந்தால் அவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் சொல்.
0: குதிரைகளின் பேரில் வந்தவர்களை வந்தியத்தேவன் உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது. அந்த துக்க செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்துல சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றனன்னு ஆசிரியர் பொதுவா ஒரு குறிப்பு தந்திருந்தது நினைவிருக்கும். வீரநாராயணபுரத்துக்கு அருகில பழுவூர் வீரர்களால வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சியிலிருந்து அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பா நடந்துகிட்டு வந்திருப்பத கவனிக்கிறோம். இன்னைக்குன்னு பார்த்து அதுவும் இருட்டின பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லைன்னு கடம்பூர் சம்புவரையர் கோபப்பட்டார் இல்லையா? தனாதிகாரியும் நடுநிசி கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னால உம்முடைய மகனின் சிநேகிதன்னு ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்க படுத்திருக்கான், நம்ம பேச்சு எதுவும் அவன் காதல விழுந்து விடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணினதும் நினைவிருக்கும். அன்னைக்கே வந்தியத்தேவனுக்கு குறி வச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இளைய பிராட்டி இந்த பழையாறை வைத்தியர் மகனை வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு அனுப்பி வச்ச காரணம் மூலிகை விஷயம். இதுவும் சிறிய நிகழ்ச்சி தான், ஆனா நடந்தது என்ன? இந்த மூடனுடைய நச்சரிப்பு தாங்காம எம்மேல காதலா? அடடா, உன் சிநேகிதம் உன்னை முந்திக்கிட்டானே, இப்படி விளையாட்டாத்தான் சொன்னா பூங்குழலி. கொஞ்ச நேரத்துல துரோகி ஆயிட்டான். நேயர்களே, கல்கியாரின் பாணி, கதை சொல்லும் பாணி என்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இது தொடர்பா இந்த ரெண்டு காட்சிகளை அமைச்சிருக்கிற நேர்த்தியை கொஞ்சம் பார்ப்போம். கடம்பூர் நடுநிசி கூட்டம் கீழே குறுகலான முற்றத்துல நடக்குது. வந்தியத்தேவன்

0: மேல் மாடத்திலிருந்து இதை பார்க்கிறான். இன்னொரு பகுதியில மதில் ஓரத்தின் விளிம்பு பிடிச்சுக்கிட்டு உற்று பார்க்கிற ஆழ்வார்க்கடியானையும் பார்க்கறான். இப்ப பழைய அறையில சபா மண்டபத்துக்குள்ள இவன் வேறு கவனமா நிக்கிறான். வெளியே இவனை பிடிக்க காத்திருக்கான் பினாகபாணி. இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் ஆழ்வார்க்கடியான். காட்சி அமைப்பை நிறுவிட்டு நிகழ்ச்சிகளை விறுவிறுப்பா அடுக்கிற அழகே அழகு. நல்லது. பசு பத்தி பாசம், இதுக்கான விளக்கம் இந்த மூனையும் முப்பொருள்னு சொல்லுவாங்க. இறை உயிர் சிறை இப்படியும் குறிப்பிடுவது உண்டு. பதி பரம்பொருள், எல்லாத்தையும் கடந்து நிற்பவன வாலறிவன்ங்கிறார் திருவள்ளுவர். வாலறிவு மெய்யறிவு, பாசத்தால் கட்டுப்படாதது. பாசம் மாயை, பாசத்தால கட்டுப்பட்டு விளக்கம் பெறாமல் இருப்பது உயிர், இதுதான் பசு எனப்படுவது. சுருங்க கூறுவதானால், பசுவாகிய ஜீவன் பாசத்திலிருந்து விடுபட்டு பதி என்னும் நிலைக்கு உயரணும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
3: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
4: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
5: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
6: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், காவடி செந்து படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கிறது அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: தாத்தா, இது என்ன செடி?
2: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
4: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
5: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின்

0: பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
1: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
1: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதல்

0: அமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவை சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: முட்டாள் புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
3: நிறுத்து முட்டாளே.
2: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
3: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. ரிலாக்ஸ்.
2: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
2: கூலாக இருங்கள்.
1: நேயர்களே, லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை இப்போது டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். நேரம் 6:41. ஆகாஷ்வாணி ஒலிவிழா வரும் நிகழ்ச்சி மனதில் நின்றவை. முதல் பாடலை பாடியிருப்போர் ஹரிஹரன், சித்ரா.

ஒலித்த குரல்கள் ஹரிஹரன் அம்ருதா மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல்கள் ஹரிஹரன் சோபனா கண்ணெதிரி தோன்றினால் திரைப்படத்திற்காக.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மொபைல் ஆப்பில் அடுத்திடம் பெறுவது திரைகானம் முதல் பாடல். உள்ளே வெளியே படத்திற்காக SV பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: இதுவரை திரைகான மொழிவிழா வர கேட்டீர்கள். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை. தற்போது இடம்பெறும் மாவட்ட செய்திகள் மற்றும் தமிழ் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம். நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் T. கமலக்கண்ணன்.
1: விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினசரி வீடுகள்தோறும் 4 குப்பைகளை பிரித்து வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியின் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு MRF வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அல்லம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23 தவணை தொகை விடுவிப்பு 2026 June 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23 தவணை தொகை ₹2000 ஆகும். இத்தொகை 2026 June 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம்

0: வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ரூபாய் 2,000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உரப் பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண் புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள், நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.

0: சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29 வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில்

0: ஜம்முவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 21-25, 17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்பது பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 58-80% ஈரப்பதமும் தேவைப்படும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள் கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்துவிடும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதத்தை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கும். நெல் பயிரிடும் விவசாயிகளே, நாற்றங்காலில் விதை விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய்க்கிருமிகளை பரவாமல் கட்டுக்குள் வைக்கலாம்.

ஒரு கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் கலந்து விதைப்பதால் நெல் முளைப்புத்திறன் அதிகரிப்பதோடு மண்ணின் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல், வாடல் நோய், நாற்றழுகல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதோடு இலை வழியாக பரவும் நோய்களான குலை நோய், இலை உரைக்கருகல் நோய், இலைப்புள்ளி நோய் பாதிப்பு குறைந்து பயிர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பை அளிக்கும். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தை சார்ந்த இந்த மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண் வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண் வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டவை. இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் வளர்க்கலாம். இலைகளில் சுமார் 3% தழிச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டு இலைகளை கொண்ட இவை எப்போதும் பசுமையாகவே காணப்படும். இவை

வரப்பு ஓரங்களிலும் வளர்க்கலாம். இலைகளில் சுமார் 3% தழிச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டு இலைகளை கொண்ட இவை எப்போதும் பசுமையாகவே காணப்படும். இவை பசுந்தழை உரத்திற்காகவும் ஆயுர்வேத மருந்தாகவும் பூச்சி கட்டுப்பாட்டுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. 1 கிலோ மரத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ இலை தழைகளை பெறலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். விவசாய பெருமக்களே, நிலத்தில் ஒரே வகையான பயிரை தொடர்ந்து பயிரிடும் போது ஒரு குறிப்பிட்ட பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்தின் அளவு அந்த நிலத்திலிருந்து அதிக அளவில் உறிஞ்சப்பட்டு சத்து பற்றாக்குறை ஏற்படும். பயிர் சத்து குறைபாடு பூச்சிகளின் எண்ணிக்கையையும் அவற்றின் தாக்கத்தையும் ஊக்குவிக்கும். எனவே ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் பயிர் சுழற்சியை மேற்கொள்ளும் போது பயிர் சத்துக்கள் பரவலாக கிடைக்கும். எனவே பயிர் சாகுபடியில் தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் காய்கறிகளை சுழற்சி முறையில் பயிரிட வேண்டும். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: என்ன தேனு, ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்திய, இன்னும் போலையா நீ?
1: போலான்னு தான் இருந்தேன், ஆனா என்னோட இறால் பண்ணையில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு.
0: இப்பதானே பண்ண குட்டை போட்டிருந்த? இல்ல நல்லதானே போயிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு?
1: ஒரு சில இறால்ல ஏதோ நோய் மாதிரி தென்படுது, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: தேனே, இறால் பண்ணைய பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டுலாம் இருக்க கூடாது, உடனடியா பிரச்சனைய சரி பண்ணணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கலனா பெரிய இழப்பு ஏற்படும்.
1: நானே இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் செண்பகம், அதான் திக்கு தெரியாம தவிக்கிறேன்.
0: இதையெல்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடியே நீ தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? சரி சரி, இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல, வா என் கூட.
1: எங்கன்னு சொல்லு முதல்ல, வான்னு மட்டும் சொல்ற.
0: எல்லாம் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு தரதான், குறுக்க கேள்வி கேட்காம கூட மட்டும் வா, போதும்.
1: பிரச்சனை எனக்கு தானே, சரி சரி வரேன். செண்பகம், என்னை இங்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை என்பது நோய்களில் ஏற்படுவதை தடுக்கவும், அவற்றை முறையாக கண்காணிக்கவும், மற்றும் அவசியமான சமயங்களில் திறம்பட கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த செயல்முறையாகும். இதன் மூலம் இறால்களின் உயிர் பிழைப்பை உறுதி செய்வதுடன் சீரான வளர்ச்சி, அதிக உற்பத்தி திறன் மற்றும் வளர்ச்சியின் பொருளாதார நிலையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. அதனால் இறால்கள் வந்து சுற்றுச்சூழலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து பாதிப்படைகிறது. அதனால நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பே அதை தடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது. இதனால் குளங்களில் நம்ம பயன்படுத்துகிற மருந்துகள் மற்றும் இந்த வேதிப்பொருட்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடு குறைக்கப்பட்டு இறால் வளர்ப்பு குளத்தின் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கப்படுகிறது. எனவே நல்ல நீர்த்தரத்தை பராமரித்தல்,

மற்றும் நோயில்லாத இறால் குஞ்சுகளை தேர்வு செய்தல், குளத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்தல் மற்றும் முறையான பராமரிப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நம்ம இறால் வளர்ப்பில் வந்து நோய் மேலாண்மை செய்து நோய்கள் ஏற்படுவதை வந்து தடுக்கலாம். இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, குளத்தை தயார் செய்தல். இறால் வளர்ப்பு குளம் தயார் செய்வதல் என்பது இறால் வளர்ப்பில் நோய் தடுப்பதற்கான அடிப்படை மற்றும் மிக அவசியமான தொடக்க நிலையாகும். சரியான முறையில் குளத்தை தயார் செய்யும் போது நோய் கிருமிகளின் அளவு குறைக்கப்பட்டு மண் மற்றும் நீரின் தரம் மேம்படுத்தப்படுவதால் இறால்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகிறது. முதல்ல குளத்தை முழுவதுமாக குளத்தின் அடியில் உள்ள மண் பிளவுகள் தோன்றும் வரை சூரிய ஒளியில் உலர்த்தப்பட வேண்டும். இம்முறை மூலம் மண்ணின் அடிப்பகுதியில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்கிருமிகளை அழிக்க உதவுகிறது. அதன் பின்னர் இறால் குளத்தை வந்து நம்ம வந்து உழுதல் செய்வதன் மூலம் அடியில் தேங்கியுள்ள கரிமப் பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து நச்சுத்தன்மை குறைகிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம குளத்தில் உள்ள கருப்பு கலரில் இருக்கிற மண்ணையும் மற்ற கழிவுகளையும் குளத்திலிருந்து அகற்ற வேண்டும். மேலும் நம்ம குளத்தில் வந்து சுண்ணாம்பை பயன்படுத்தி குளத்தோட கார அமிலத்தன்மை அதாவது பிஹெச்சை வந்து நம்ம சரி செய்வதன் மூலம் நோய் கிருமிகள் வளர்வதையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். தேவையான அளவில் உரங்களை சேர்ப்பதனால குளத்தில் வந்து இயற்கை உணவு வளர்ச்சி அதிகரித்து இறால்களின் ஆரம்ப வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக அமைகிறது. மேலும் குளத்தில் உள்ள பிற உயிரினங்கள் அதாவது நம்ம இறால் வளர்க்குறோம்னா இறால்கள் தவிர மற்ற நீர்வாழ் உயிரினங்களான மீன்கள் மற்றும் நண்டுகள் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம முழுமையாக வந்து அகற்றிட வேணும். குளத்தில் கரைகள் மற்றும் நீர் நுழைவு மற்றும் நீர் வெளியேறும் பகுதிகளை வந்து சரியாக சீரமைச்சிட்டு வடிகட்டிகள் அமைக்கணும். அப்படி இல்லாட்டினா குளத்துக்கு வெளிப்புறத்தில் இருந்து குளத்துக்கு சம்பந்தம் இல்லாத அதாவது இறால் இல்லாமல் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் குளத்துக்குள்ளே வருவது வந்து தடுக்கப்படுகிறது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் தர மேலாண்மை. இறால் வளர்ப்பில் நீரின் தரம் சரியாக இருந்தால்தான் இறால்கள் நல்ல வளர்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் நோய் தாக்கத்தை குறைகிறது. ஏன்னா வந்து நம்ம இறால்கள் வந்து நீரில் தான் வளர்க்குறோம். அதனால் நம்ம நீரை தரமாக மேலாண்மை செஞ்சாலே போதும் பெரும்பாலான நோய்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். நீர் தரத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து இறால்களுக்கு வந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி இறால்களோட நோய் திறனை வந்து குறைச்சு இறால்கள் வந்து சீக்கிரமாக நோய்க்கு ஆளாக்கப்படுகிறது. ஸோ நீரின் முக்கிய தரக்காரணிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, கரைந்த ஆக்சிஜன், அமோனியா, நைட்ரேட் மற்றும் காரத்தன்மை போன்றவற்றை முறையாகவும் மற்றும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இந்த காரணிகள் இறால்களின் உடலியல் செயல்பாடுகள், உணவு எடுத்துக்கொள்ளும் திறன் மற்றும் வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கின்றன. குறிப்பாக இந்த நீர்க்காரணிகளில் அமோனியா மற்றும் நைட்ரேட் போன்ற காரணிகள் குளத்தில் அதிகமாக இருந்தால் இது வந்து இறாலோட உடல்நலத்தை வந்து பெரிதும் பாதிக்கிறது. குளத்தின் அடிப்பகுதியில் தேங்கும் கரிம கழிவுகள் மற்றும் இந்த உணவு கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும். அப்படி இல்லாட்ட இது வந்து குளத்தில் வந்து அமோனியா அளவு வந்து அதிகரிக்கிறது. அமோனியா வந்து இறால்களின் வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இறால் குஞ்சுகளை தேர்வு செய்தல். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தரமான மற்றும் ஆரோக்கியமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்வது இறால் வளர்ப்பின் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். நல்ல இறால் குஞ்சுகளை தேர்வு செய்வது இறால் வளர்ப்பின் ஆரம்ப கட்டத்திலேயே நோய்கள் ஏற்படுவதை வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ தரமான இறால் குஞ்சுகளை அரசு அங்கீகரிக்கப்பட்ட இறால் குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து நன்கு நோய்க்கிருமிகள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு வாங்க வேண்டும். இதனால் நம்ம குளத்தில் விட்டதுக்கப்புறம் எந்த ஒரு நோய்க்கிருமிகளும் வந்து இறால்களை வந்து ஆரம்பத்திலே வந்து தாக்காமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ ஆரோக்கியமான இறால் குஞ்சுகள் பொதுவாக ஒரே அளவில் காணப்படுவதுடன் சுறுசுறுப்பான நீந்தும் தன்மை, வெளிப்படையான உடலுடன் தெளிவான மற்றும் முழு குடல் கொண்டதாக இருக்கும். இத்தகைய உடல் மற்றும் நடத்தை தன்மைகள் உள்ள தரமான இறால் குஞ்சுகள் இறால்களின் தரத்தையும் மற்றும் உயிர் பிழைப்பு திறனையும் குறிக்கின்றன. பலவீனமான, சோர்வான அல்லது அசாதாரண நடத்தை கொண்ட இறால் குஞ்சுகளை தவிர்க்க வேண்டும். இறால் குஞ்சுகளை குளத்தில் விடுவதற்கு முன் அவற்றை குளத்தின் நீரின் தர நிலைகளுக்கு மெதுவாக பழக்கப்படுத்தும் செயல்முறை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த முறை நீரின் வெப்பநிலை, கார அமிலத்தன்மை மற்றும் உப்புத்தன்மையால் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் உருவாகும் அழுத்தத்தை குறைக்கிறது. அதே சமயம் சரியான அளவில் இருப்படத்தில் இறால் குஞ்சுகளை குளத்தில் விட வேண்டும். இதன் மூலம் குளத்தில் உள்ள இறால் குஞ்சுகளுக்கு இடையே உள்ள நெரிசல் குறைக்கப்பட்டு இதனால் நோய் தடுக்கப்படுகிறது. உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். இறால் வளர்ப்பில் நோய்க்கிருமிகள் குளத்திற்குள் நுழைவதையும் பண்ணைக்குள் ஒரு குளத்திலிருந்து மற்றொரு குளத்திற்கு பரவுவதையும் தடுப்பதற்கு நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேணும். உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தப்படும் உயிர் பாதுகாப்பு நடைமுறைகள் நோய் அபாயத்தை கணிசமாக குறைப்பதோடு வளர்ப்பின் நிலைத்தன்மை மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இதில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், உட்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள்னால் பண்ணைக்கு வெளியில் நடக்கிறது. இதற்காக பண்ணைக்குள் நுழையும் நபர்கள் மற்றும் வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். பண்ணையின் நுழைவாயில் கிருமிநாசினி கலந்த கால் குளியல் வசதிகள் செய்து பண்ணைக்கு வேலைக்கு வர்றவங்க அதில் வந்து காலை வந்து நினைச்சிட்டு உள்ள வர்ற மாதிரி அமைப்பு வந்து நம்ம வந்து குளத்தோட முன்னாடியோ அப்படி இல்லாட்டா நம்மளோட பண்ணைக்கு வாசலில் முன்னாடியோ வந்து நம்ம வந்து அமைக்கலாம்.

மேலும் பறவைகள், நண்டுகள் மற்றும் இந்த பிற நோய் பரப்பும் உயிரினங்கள் குளங்களுக்குள் நுழையாதபடி வலைகள் அமைத்து நோய் பரவுவதை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். குளத்திற்கு வரும் நீர் வடிகட்டப்பட்டு மற்றும் தேவையான அளவு கிருமி நீக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும். இது எல்லாமே வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். உட்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பண்ணையில் நம்மளுக்கு வந்து நிறைய குளம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குளத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை வந்து தனித்தனியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி தனித்தனியாக பயன்படுத்துறதுக்கு உபகரணங்கள் இல்லாட்டா அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இன்னொரு குளத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுத்தமாக கிருமி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தினா நோய் கிருமிகள் வந்து ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு வந்து பரவுவதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இறால் வளர்ப்பில் கண்காணிப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறால் வளர்ப்பில் நோய்களை திறம்பட கட்டுப்படுத்த தொடர்ச்சியான கண்காணிப்பும் மற்றும் ஆரம்ப கட்டத்திலே நோய்களை கண்டறிதலும் மிக முக்கியமானதாகும். நோயை வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதனை விரைவாக வந்து கட்டுப்படுத்தி பெரிய இழப்பு ஏற்படுவதை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். இறால் பண்ணையாளர்கள் தினசரி இறால்களின் நடத்தை மற்றும் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும். குறிப்பாக உணவெடுத்துக் கொள்ளும் விதம், நீந்தும் செயல்பாடு, வெளிப்புற தூண்டுதலுக்கு இறால்கள் பதிலளிக்கும் திறன், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இறால்களோட நலத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இவற்றில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து இறால்களுக்கு வந்து நோய்கள் இருக்கு அப்படி இல்லாட்ட இறால்கள் வந்து அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்குங்கிற ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியா வந்து நம்மளுக்கு வந்து இறால்கள் வந்து காமிக்கும். ஸோ மேலும் இந்த இறால்களின் உடல்நிலை பரிசோதனையும் அவசியமானது. இதனால இறால்களின் உடல் நிற மாற்றம், இறாலோட வெளிப்புற ஓடுகளின் நிலை மற்றும் இந்த குடல் நிறைவு போன்றவை முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான இறால்கள் பொதுவாக தெளிவான உடலுடனும் சீரான நிறத்துடன் மற்றும் இந்த முழு குடலுடன் காணப்படும். காலந்தோறும் மாதிரிகள் எடுத்து இறால்களோட வளர்ச்சி மற்றும் இறால்களோட ஆரோக்கிய நிலையை மதிப்பீடு செய்வது முக்கியமான நடைமுறையாகும். அதே போல ஆய்வகங்களில் நம்ம இறால்களை கொடுத்து நோய் கிருமிகள் இருக்கான்னு துல்லியமாக வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேலாண்மை நடவடிக்கைகள் எடுத்து இது மூலமாகவும் நோய் ஏற்படுவதை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். இறால்களில் பொதுவாக வந்து நிறைய நோய்கள் காணப்படுகிறது. இறால்கள் பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்படுகிறது. இந்த நோய்கள் வந்து பெரும்பாலும் வைரஸு, பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் மற்றும் பூஞ்சைகள் எனப்படும் நுண்கிருமிகளால் வந்து ஏற்படுது. இந்த நுண்கிருமிகளில் வைரஸ் நோய்களால் வந்து இறால்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இறால்களுக்கு ஏற்படும் வைரஸ் நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறை வந்து இல்லை. அதனால வந்து இறால்கள் வந்து வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இறால்கள் வந்து திடீர் மற்றும் அதிக இறப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும். நோய் பரவல் நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குளத்தில் வந்து இறால்களுக்கு நோய் ஏற்பட்டுருச்சுன்னா இறால் வளர்ப்பில் நோய் தொற்று ஏற்பட்டால் உடனடி மற்றும் இந்த திட்டமிட்ட மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்வது இழப்பை குறைப்பதில் மிகவும் முக்கியமானதாகும். தாமதமான நடவடிக்கைகள் இறால் வளர்ப்பில் நோய் வேகமாக பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலைகளில் முதன்மையாக உணவு அளவை குறைக்கவோ அல்லது தற்காலிகமாக நிறுத்தவோ வேண்டும். இதனால் குளத்தில் கழிவுப் பொருட்கள் தேங்குவது குறைந்து இறால்களுக்கு ஏற்படும் அழுத்தம் குறைக்கப்படுகிறது. அதே சமயம் போதுமான காற்றோட்டம் அதிகரிக்கப்பட வேண்டும். இதனால நீரில் உள்ள கரைந்திருக்கிற ஆக்சிஜனை அளவை வந்து நிலைநிறுத்தி இறால்களின் உயிர் பிழைப்பை வந்து மேம்படுத்த உதவுகிறது. நோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் இறந்த இறால்கள் உடனடியாக வந்து குளத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இது வந்து நோய் கிருமிகள் மேலும் பரவுவதை தடுத்து முக்கியமான நடவடிக்கையாகும். அதற்கப்புறம் நம்ம தேவையான அளவு சுண்ணாம்பு போன்ற கிருமி நாசினிகள் பயன்படுத்தி குளத்தில் உள்ள நுண்ணுயிரிகளின் சுமையை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த நேரத்தில் வந்து நீர் மாற்றம் செய்வதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். இப்போ குளத்தில் ஏற்கனவே வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால வந்து இந்த டயத்தில் நம்ம நீர்மாற்றம் செய்யக்கூடாது. அப்படி நீர்மாற்றம் செய்யும் போது நோய் கிருமிகள் வந்து நோய் தாக்கப்பட்ட குளத்திலிருந்து நோய் தாக்கப்படாத குளத்திற்கு வந்து பரவக்கூடிய நிலை ஏற்படும். அதனால இந்த நேரத்தில் வந்து நம்ம எந்த ஒரு நீர் மாற்றமும் செய்யக்கூடாது. இறால் வளர்ப்பில் நோய் கட்டுப்பாடு மற்றும் நல்ல உற்பத்திக்கான திட்டமிட்ட பண்ணை மேலாண்மை மிகவும் அவசியமாகும். இறால் வளர்ப்பு தொடங்குவதற்கு முன் குளத்தை வந்து முறையாக உலர்த்தி சுண்ணாம்பு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நீர் வடிகட்டல் மூலமாக சரியாக சுத்திகரித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நீரை வந்து இறால் வளர்ப்புக்கு வந்து பயன்படுத்தலாம். வளர்ப்பு காலத்தில் நீர் தரம் மற்றும் இறால்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். சரியான அளவில் உணவு வழங்குதல், போதுமான காற்றோட்டம் மூலம் ஆரோக்கியமான சூழல் பராமரிக்கப்படுகிறது. அறுவடை செய்த பின் குளம் சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்து மீண்டும் உலர்த்தப்பட வேண்டும். அனைத்து உபகரணங்களையும் கிருமி நாசினி மூலமாக சுத்தம் செஞ்சு மறுபடியும் நம்ம வந்து குளத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். இதற்கப்புறம் இறால் பண்ணையில் உணவு மேலாண்மையும் மேற்கொள்ள வேண்டும். இறால் வளர்ப்பில் உணவு மேலாண்மை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இறால்களுக்கு வந்து போதுமான உணவு அளிக்க வேண்டும். அப்படி இறால்களுக்கு போதுமான உணவு அளிக்க அது வந்து வளர்ச்சியை வந்து பாதிக்கும். இறால்களுக்கு வந்து அதிகமாக உணவு அளிச்சோம்னா அது வந்து நீரோட தரத்தை வந்து கெட்டு போறதுக்கு வந்து வழிவகுக்கலாம். அதனால இறால் வளர்ப்பிற்கு வந்து போதுமான உணவு சரியான விகிதத்தில் நம்ம வந்து இறால்களுக்கு வந்து கொடுக்கணும். அதனால உணவுகள் குறைவாக கொடுத்தாலும் பிரச்சனை தான், உணவு வந்து அதிகமாக கொடுத்தாலும் இறால் வளர்ப்பில் வந்து என்னதுன்னா அதுவும் வந்து பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இறால் வளர்ப்பின் நோய் மேலாண்மை என்பது தடுப்பு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு, வலுவான உயிர் பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைந்து

0: இந்த முறையில் செயல்படுத்துவதன் மூலம் நம்ம வந்து நல்ல இறால் வளர்ப்பு செய்து நல்ல லாபம் வந்து பார்க்கலாம்.
1: என்ன தேனு, இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: நான் தெளிவா புரிஞ்சுகிட்டேன் சண்பகம். இந்த தகவலை நான் இறால் பண்ண தொடங்கும் போதே நீ கொஞ்சம் தெரியப்படுத்திருக்க கூடாதா?
1: நான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு இல்ல நினைச்சேன்.
2: நல்லா நினைச்சப்போ.
1: சரி, போனதை விடு, உன்னோட இறால் பண்ணையில இன்னையிலிருந்து சரியான நோய் மேலாண்மைய கடைபிடிக்கணும், சரியா?
2: அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சுல.

வேளாண் திட்டங்கள். பிரதம மந்திரி கிசான் சம்பட யோஜனா. பிரதம மந்திரி கிசான் சம்பத யோஜனா என்பது இந்திய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மத்திய அரசு திட்டமாகும். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல், அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்தல், உணவு பதப்படுத்தும் துறையை மேம்படுத்துதல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியா உலகின் மிகப்பெரிய வேளாண் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருந்தாலும் அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பு வசதிகள் மற்றும் பதப்படுத்தும் கட்டமைப்புகள் போதிய அளவில் இல்லாத காரணத்தினால் அதிக அளவிலான உணவுப் பொருட்கள் வீணாகின்றன. இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காகவே PM கிசான் சம்பதா திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பண்ணையிலிருந்து நுகர்வோர் வரை ஒருங்கிணைந்த மற்றும் நவீன உணவு சங்கிலியை உருவாக்குவதாகும். விவசாய உற்பத்தி பொருட்கள் சரியான முறையில் சேமிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு சந்தைப்படுத்தப்படுவதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்க வழிவகுக்கிறது. இதன் மூலம் உணவுப் பொருட்களின் தரம் பாதுகாக்கப்படுவதோடு உணவு வீணாவது குறைக்கப்படுகிறது. மேலும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரதம மந்திரி கிசான் சம்பதா யோஜனாவின் கீழ் பல்வேறு துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அவற்றில் மெகா உணவு பூங்காக்கள், ஒருங்கிணைந்த குளிர்ச்சங்கிலி மற்றும் மதிப்பு கூட்டுதல் உள்கட்டமைப்பு, வேளாண் பதப்படுத்தும் குழுமங்கள், உணவு பதப்படுத்தும் மற்றும் பாதுகாப்பு திறன் விரிவாக்க திட்டங்கள், பின்னிலை மற்றும் முன்னிலை இணைப்புகள், உணவு பாதுகாப்பு மற்றும் தர உறுதி உள்கட்டமைப்புகள் ஆகியவை அடங்கும். இந்த அனைத்து திட்டங்களும் உணவு பதப்படுத்தும் துறையின் முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றன. மெகா உணவு பூங்காக்கள் அமைப்பு திட்டத்தின் கீழ் ஒரே இடத்தில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள், குளிர்பதன கிடங்குகள், ஆய்வகங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் போன்ற அனைத்து உள்கட்டமைப்புகளும் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் மற்றும் சந்தைகளுக்கு இடையே நேரடி தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் உற்பத்தி செலவுகள் குறைவதோடு பொருட்களின் தரமும் மேம்படுகிறது. அதேபோன்று ஒருங்கிணைந்த குளிர்ச்சங்கிலி திட்டத்தின் மூலம் குளிர்பதன சேமிப்பு மையங்கள், குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் மற்றும் நவீன சேமிப்பு வசதிகள் அமைக்கப்படுகின்றன. இதனால் பழங்கள், காய்கறிகள், மீன், இறைச்சி மற்றும் பால்வளப் பொருட்கள் போன்ற விரைவில் கெடக்கூடிய பொருட்கள் பாதுகாப்பாக சேமிக்கப்படுகின்றன. இந்த திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அதிக சந்தை மதிப்பு கிடைப்பதால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெறுகின்றனர். மேலும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறைவதால் உற்பத்தியாளர்களின் வருமானமும் அதிகரிக்கிறது. விவசாய உற்பத்திகளுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்யப்படுவதால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் அதிக வாய்ப்புகள் உருவாகின்றன. இதன் மூலம் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதியும் அதிகரிக்கிறது. கிராமப்புற வளர்ச்சியிலும் PM கிசான் சம்பதா யோஜனா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. புதிய உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் மற்றும் சேமிப்பு மையங்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றன. மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியடைய இந்த திட்டம் உதவுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வலுவடைகிறது. வேளாண் உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் அதிகரிப்பதால் விவசாயம் மற்றும் தொழில்துறைகளுக்கு இடையேயான தொடர்பும் வலுப்பெற்று வருகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்பதா திட்டம் என்பது இந்தியாவின் வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தும் துறைகளின் வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்து உணவுப் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புற வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கிறது. உணவு பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டம் இந்தியாவின் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக விளங்குகிறது. இதனால் விவசாயிகளின் வளமான வாழ்க்கை மற்றும் உணவு பதப்படுத்தும் துறையின் முன்னேற்றம் என்ற இலக்கை அடைவதில் PM கிசான் சம்பதா திட்டம் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சி

அவர்களில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்தி போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1 லட்சம் ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள்.

இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு

காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும்

கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது.

இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேற்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேற்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேற்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேற்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேற்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கிவிடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கிவிடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு,

சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக நமது மண்பாண்டம் தயாரிப்போரால் உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால்,

0: யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் திரைகானம். முதலில் இந்தியன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது.

0: திரைக்கோணத்தில் இனி ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக ஒலிக்கும் பாடல்
1: ஜிந்தாபாத் இந்துஸ்தான் ஜிந்தாபாத்.
0: பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர்.

அழகில்லை, குமரியில் பெண்கள் இல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகள்

நல்லோர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்டு அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வெண்ணும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டேன், மலைகளில் விடமாட்டேன், உரிமையை தரமாட்டேன், விடுதலை விதை போட்டேன். பகைவரை விடமாட்டும், மலைகளில் விழமாட்டும், உரிமையை தரமாட்டும், விடுதலை விதை போட்டும். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேறவை கொள்ளும்.

0: ஆகின்ற திருடர் கை வழியாமல் கேகிய நெஞ்சங்கள் ஓயாது. முன்னூறு துப்பாக்கி சுட்டாலும் கெட்டாலும் நான் கொண்ட எண்ணங்கள் மாறாது. துணிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் பதை உண்டு, தலைவன் துணை உண்டு. துணிந்திடும் மனம் உண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு.
1: திரைகாலத்தின் நிறைவாக பாரத விலாஸ் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, மலேசியா வாசுதேவன்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் தொழிலாளி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.
1: வருக வருக திருமகளின் முதல் மகளே,
2: நீ வாழ்க வாழ்க கலை மகளின் தலைமகளே.

0: நிகழ்ச்சி நிறைவாக கேட்கலாம் சர்வர் சுந்தரம் பட பாடல்.
1: குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் பேசுகிறார்.

0: என் எஸ் கல்யாணராமன். அப்ப நம் மிருதங்கம் லைவ் விநியாசம் கா சமாபன் சங்கீர்ண சாப்பு தாள் சே கர் ரஹா ஹை.
1: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் லைவ் விநியாசம் ஆன் மிருதங்கம் வித் சங்கீர்ண சாப்பு தாளம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ்.

எஸ் பதிவான இருப்பதும் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.1°C பதிவான இருப்பதும் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38-39°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26-27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சூத்தில்லை வனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். நாட்டுப்புற பாடல்கள் எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 14:00 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், அதனைத் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு சர்வதேச வெப்பமண்டல தின சிற்றுரை. 7:45 நகர்வலம், மின்சார பேருந்துகள், பசுமை நகரத்தின் புதிய பாதை, வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசையில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சமையல் கலைஞர் மற்றும் உணவு எழுத்தாளர் மல்லிகா பத்ரிநாத் உடன் நேர்காணல், உடன் உரையாடுபவர் லதா பகுதி 1. 2:15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் ஹரீஷ் பந்தாரி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:55 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள், திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 நந்தனார் சரித்திரம் இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நேர்களை, 100.1 FM Gold அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், போந்தவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகசுர இசை, வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவிழ். 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 1:10 இசை மலரில் எஸ் ரகு எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.

ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.